0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:32, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் கேட்க இருக்கின்றோம் இசையமுதம்.

நேரம் காலை 5:36:37 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையமுதம்

அம்மா, பத்ரகாளி அம்மா, முதக்கண்ணி அம்மா, எங்கள் சென்னியம்மா, குங்கும கோதைய, அன்னைய சோதைய, செந்தூர தெய்வானை, சிங்கார பூபதி, அன்னை விசாலாட்சி, சௌடாம்ப விருப்பாட்சி, சுந்தர நீலிய, சௌந்தர

நேரம் 5:57 மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அமுதம்.

0: இதுவரை நேர்கள் கேட்டது இசையமதம். மீண்டும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னைஞ்சலாக.
1: ஆறு மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கனியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு

உணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:02:33. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து தொழில்சார் விடுதிகள், தமிழ்நாடு தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஆகியவை தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 மற்றும் அதன் 2015 ஆண்டு விதிகளின்படி 30/6/2026 தங்களது விடுதிகளை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என்று மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர், விருதுநகர் மாவட்டம் அவர்கள் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது.

விருதுநகர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கோருதல், கூடுதல் தகுதி பதிவு மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் இணையதளம் வாயிலாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி காட்டும் மையங்களில் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்பட்டு வருகின்றன. அனைத்து சேவைகளையும் மனுதாரர்கள் தங்களின் இருப்பிடத்திலிருந்தே www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக செய்து கொள்ள தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவாளர்கள் எவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தங்களின் தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் கொடுத்துள்ளனர். நேரம் 6:04:33. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: சொல்வது போல் நம் அன்றாட வாழ்க்கையும் இந்த மண்ணில் ஒரு பயணம்தான். பிறப்பு இறப்பு என்ற இரு புள்ளிகளுக்கிடையே நாம் கடக்கும் பாதைகளும் சந்திக்கும் மனிதர்களும் கற்கும் பாடங்களுமே நம் வாழ்க்கை பயணத்தின் அழகை தீர்மானிக்கின்றன. வாழ்க்கை பயணத்தில் இன்பமும் துன்பமும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. இரண்டையும் சமமாக ஏற்று கடந்து செல்வதே நல்வாழ்க்கை. இல்லாது போவதுதானே வாழ்க்கை என்பதற்காக இலக்குகள் இல்லாத வாழ்க்கை வாழ்வோமே ஆனால் திசை மாறி செல்லும் சூழல் ஏற்பட்டு விழிவிதுங்கி நிற்கும் நிலை உருவாகிவிடும். கொண்டு செல்வதற்கு எதுவும் இல்லை என்றாலும் நம் பெயர் சொல்லும் அளவிற்கு விட்டு செல்ல வேண்டியவை நிறையவே இருக்கின்றன இந்த மண்ணில். அவ்வாறு விட்டு செல்ல வேண்டியதில் மிக முக்கியமானதாக பணம், நகை, சொத்து போன்ற நிலையற்ற பொருட்களையே கருதுகிறோம். அறத்தையும் இன்பத்தையும் நம்மிடமிருந்து அந்நியப்படுத்தி அவசியமற்றதாக்கி விடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தி கொண்டால் நேர்கோட்டு பாதையில் வாழ்க்கை செல்லும். செல்லும் வழியில் மேடு வள்ளங்களை கடக்க நேரிடும் போது வாழ்ந்து சாதித்தவர்களை ஏணிப்படிகளாய் எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்ல தடங்கல்கள் எல்லாம் தவிடு பொடியாகி தங்க துகள்களாய் பிரகாசிக்கும். இலக்கியங்களின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் வாழ்க்கை குறித்த ஒரு உண்மை புலப்படும். அரசர்கள், மந்திரிகள், புலவர்கள் என்று வரிசைப்படுத்தும் வரலாற்றின் பக்கங்களில் அக்கால மனிதர்களெல்லாம் தனக்காக மட்டுமே வாழ்ந்தார்கள், தன் குடும்பத்திற்காக பொன்னும் பொருளும் சேர்த்தார்கள் என்று எந்த புத்தகத்தின் பக்கங்களிலும் அச்சேரவில்லை. வாழ்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்க ஒரு சிலர் மட்டும் படிப்பிற்கேற்ற வேலை, சுய கௌரவம், அந்தஸ்து என்று தனக்குள் ஒரு வலையை பின்னிக்கொண்டு சோம்பேறிகளாக பிறரை சார்ந்து வாழ்கின்றனர். சார்ந்து வாழ்தல் என்பது பாராட்டுதற்குரியது. விதிவிலக்கானவர்கள் தவிர்த்து மற்ற மனிதர்கள் கடைசி வரை தன் வாழ்வாதாரத்திற்காக பிறரை சார்ந்தே வாழ்தல் என்பது அவர்களுடைய சுய மரியாதைக்கு ஏற்படும் இழுக்காகும். இதனை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்தால் தன் வலையை விட்டு வெளியே வந்து தரணி போற்றும் தன்னிகரில்லா மனிதனாக மாறிடவும் வாய்ப்பிருக்கிறது. வாழ்க்கை என்பது வெறும் நாட்களை கடப்பதல்ல, ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுவதே ஆகும். ஒரு ஊரில் ஒரு புத்திசாலி சிறுவன் இருந்தான். அவனுக்கு தன் அறிவின் மீது அசாத்திய கர்வம். அந்த ஊருக்கு வந்த ஒரு வயதான ஞானியை எப்படியாவது எல்லோர் முன்னிலையிலும் மடக்கி அவமானப்படுத்த வேண்டும் என்று அவன் ஒரு தந்திரம் செய்தான். அவன் ஒரு சிறிய சிட்டுக்குருவியை உயிரோடு பிடித்து தன் கைகளுக்குள் மூடி மறைத்து கொண்டான். ஞானியிடம் சென்று, பெரியவரே, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஞானி என்கிறார்கள். இதோ என் கைகளுக்குள் ஒரு பறவை இருக்கிறது. அது இப்போது உயிரோடு இருக்கிறதா அல்லது இறந்து விட்டதா சரியாக சொல்லுங்கள் என்று சவால் விட்டான். சிறுவனின் தந்திரம் இதுதான். ஞானி உயிரோடு இருக்கிறது என்று கூறினால் சிறுவன் கைகளை பலமாக அமுக்கி பறவையை கொன்றுவிட்டு இறந்த பறவையை காட்டுவான். ஒருவேளை ஞானி இறந்து விட்டது என்று கூறினால் அவன் கைகளை திறந்து பறவையை பறக்க விடுவான். எப்படி பார்த்தாலும் ஞானியின் பதில் தவறாகத்தான் போகும் என்று சிறுவன் நினைத்தான். ஞானி சிறுவனின் கண்களை உற்று பார்த்தார். அவனது தந்திரத்தை புரிந்து கொண்டு புன்னகைத்தார். பின்னர் மிக நிதானமாக கூறினார், தம்பி, அந்த பறவையின் உயிர் உன் கையில்தான் இருக்கிறது. நீ நினைத்தால் அதை வாழ வைக்கவும் முடியும், நீ நினைத்தால் அதை அழிக்கவும் முடியும். பதில் உன்னிடம்தான் உள்ளது. சிறுவன் அதிர்ந்து போனான். தன் கர்வத்தை விடுத்து ஞானியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அந்த பறவையின் உயிர் எப்படி அந்த சிறுவனின் கையில் இருந்ததோ அப்படித்தான் மனித வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் நமது கைகளில் உள்ளன. நம்மை உயர்த்தி கொள்வதும் தாழ்த்தி கொள்வதும் நாம் எடுக்கும் முடிவுகளில்தான் இருக்கிறது. வாழ்க்கையே ஒரு போர்க்களம். வாழ்ந்து வெல்வோம். வெள்ளமென வாழ்வை நிப்பாக்கி மகிழ்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் டி. ராஜபிரபா அவர்கள்.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஒரு காபி போடு.
2: காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க, சேதுபதி பள்ளி HDFC பேங்க், சிக்னல் அருகில், மதுரை.

0: ஒவ்வொரு வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: நேரம் 6:15 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. முதலாவது தொடக்கமாக கேட்கலாம் புதிய காலை நிகழ்ச்சியில் இந்நாளின் சிறப்பு.
2: இந்நாளின் சிறப்பு. ஜூன் 26 இந்நாளின் சிறப்பு. இன்று சித்திரவதைக்கு ஆளானோருக்கான சர்வதேச ஆதரவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. உலகெங்கும் சித்திரவதையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் அவையினால் விழிப்புணர்வூட்டும் நாளாக இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
3: இன்றைய தினமான ஜூன் 26 அன்றுதான் போதைப் பொருள் மற்றும் சட்ட விரோத கடத்தலுக்கு எதிரான பன்னாட்டு நாளாக கருதப்படுகிறது.
2: அடுத்ததா நிகழ்வுகள். 1723 இதே நாளதான் பக்கு நகரம் ரஷ்யர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது.
3: அயர்லாந்து ஸ்காட்லாந்து இயற்பியலாளர் வில்லியம் தாம்சன் அவர்களின் பிறந்த தினம் இன்று.
2: 1830 இதே நாளதான் 4 வில்லியம் பிரித்தானியாவின் அரசராக முடிசூடினார்.
3: 1870 இன்றைய தினமான ஜூன் 26 அன்றுதான் ஐக்கிய அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் நாளை விடுமுறை நாளாக அறிவித்தது.
2: 1936 இதே நாளான ஜூன் 26 தான் முதலாவது செயல்முறை ரீதியான உலங்கு வானூர்தி அதாவது ஹெலிகாப்டர் பறக்கவிடப்பட்டது.
3: தமிழக இலங்கை ஊடகவியலாளர் அப்துல் ஜப்பார் அவர்கள் பிறந்த தினம் இன்று. 1939
2: 1945 இதே நாளில்தான் ஐக்கிய நாடுகள் பட்டயம் சான் பிரான்சிஸ்கோவில் 50 கூட்டு நாடுகளினால் கையெழுத்திடப்பட்டது.
3: 1948 இதே நாளான ஜூன் 26 அன்றுதான் முதலாவது இருமுனை சந்தி டிரான்சிஸ்டர் அதாவது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டருக்கான காப்புரிமத்தை வில்லியம் பிராட்ஃபோர்ட் ஷாக்லே பெற்றார்.
2: 1960 இதே நாளில்தான் மடகாஸ்கர் பிரான்சிடம் இருந்து விடுதலை பெற்றது.
3: தமிழிசை கலைஞர் M.M. தண்டபாணி தேசிகர் அவர்களின் நினைவு தினம் என்று. 1972
2: 1976 இதே நாளில்தான் கனடாவின் CN கோபுரம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது.
3: 1977 இதே நாளான ஜூன் 26 அன்றுதான் எல்விஸ் ஆரோன் பிரெஸ்லே என்ற அமெரிக்க இசைக்கலைஞர் தனது கடைசி இசை நிகழ்ச்சியை இண்டியானா போலீஸில் நடத்தினார்.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
1: நேரம் 6:18 புலர்கின்ற இந்த அதிகாலை பொழுதில் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதிய காலை. நாம் மீண்டும் மீண்டும் எதை செய்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். எனவே வெற்றி என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம் என்ற அரிஸ்டாட்டில் அவர்களின் பொன்னான வரிகளோடு ஒரு பாடல் கேட்கலாம் ஆகாஷ்வாணியில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள் மற்றும் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள். 6:55 பூந்தள்ளு. 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகளில் காந்தி அஞ்சலி பகுதி 52. 7:15 தமிழில் செய்திகள். சென்னஞ்சலாக 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாட்டு வழங்கும் ஆலய அற்புதங்கள். சிதண்டேஸ்வர நல்லூர் ஸ்ரீ பேச்சியம்மன் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 சர்வதேச யோகா தினத்திற்கான ஆரோக்கியமான தூக்க முறைக்கான யோகா பயிற்சிகள் குறித்து சிறப்பு தகவல் வழங்குகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். 8:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா, ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்பப்படல்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 செய்தி சுருக்கம். 9:02 ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்களில் என் விருப்பம். 10:30 ஒருபட பாடல்கள். 11:00 செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. கதையும் காரணமும் நண்பகல் 12:00 சிநேகிதியை. 12:40 தமிழில் செய்திகள். சென்னஞ்சலாக 12:50 சிநேகிதியை தொடர்ச்சி. 1:00 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதிய பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 என்சிஆர்டி விளம்பரத்தர நிகழ்ச்சி. மெல்ல வரும் பாட்டு. 4:00 செய்தி சுருக்கம். சென்னஞ்சலாக. 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். 5:00 செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக. 6:40 அந்திப்பூக்கள். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ மோகன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னஞ்சலாக. 7:25 பாட்டு திகட்டு. 7:30 பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம்.

வெள்ளியஞ்சலாக கேட்கலாம். ஏழு 7:32 பாட்டு இது ஹிட்டு. 8 செய்தி அறிக்கை சென்னைஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இலக்கிய உலா இலக்கியமும் காந்தியும். சிறப்புரை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எல் ராஜா அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 9:15 செய்திச்சுடன். 9:30 காற்றில் விரியும் கடிதமலைகள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 11:10 தேனும் பாழும். நள்ளிரவு 12:00 காலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். சென்னைஞ்சலாக. நேரம் 6:26 புதிய கலை கேட்டுட்டு இருக்கோம். ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களினுடைய ஒரு கோட் நம்ம கேட்கலாம். நான் மெதுவாக நடப்பவன் தான், ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை என்ற இந்த தன்னம்பிக்கையானவர்களோட அடுத்த பாடல் கேட்கலாம். நெற்றிக்கண் திரைப்படத்திற்காக.

0: நேரம் 6:30.
1: மீனாட்சி பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே கையில் அடிபட்டு

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
2: மலைப்பகுதிகள் சொல்லும் அமைதியான செய்தி. இயற்கையின் ஒவ்வொரு பகுதியும் மிக நுணுக்கமான சமநிலையுடன் இயங்குகிறது. குறிப்பாக மலைப்பகுதிகள் மிகவும் மென்மையான சூழலியல் அமைப்புகளை கொண்டவை. அங்கு வாழும் தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் என அனைத்தும் குறிப்பிட்ட காலநிலத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. புதிய விடுதிகள், ஸ்பாக்கள், யோகா மையங்கள் என மலைப்பகுதிகளின் முகம் இன்று நவீனமாக மாறிக்கொண்டே இருந்தாலும் அதன் அடிநாதமான இதமான குளிர் இன்னும் அங்கு நிறைந்திருக்கவே செய்கிறது. சிம்லா, டல்ஹௌசி, முசோரி போன்ற கண்கவர் மலைநகரங்கள் எப்படி உருவாயின என்ற வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. 1820களில் பிரிட்டிஷ் பொறியாளர்கள் இந்த மலைகளின் புவியியல் தன்மையை மிக தெளிவாக புரிந்து கொண்டு இயற்கைக்கு எந்த பாதிப்பும் வராமல் மிக சிறந்த வடிகால் அமைப்புகளுடனும் உறுதியான பாலங்களுடனும் இவற்றை உருவாக்கினார்கள். ஒவ்வொரு செங்கலையும் இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டு மலைகளின் வலிமை குறையாமல் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். அந்த அறிவியல் பூர்வமான திட்டமிடல் இன்று நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான பாடமாக திகழ்கிறது. உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேசம் என இமயமலை தொடர்களை நோக்கிய பயணங்கள் இன்று மிக எளிதாகிவிட்டன. அகலமான சாலைகள் நம்மை வேகமாக இங்கு அழைத்து செல்கின்றன. நீண்ட நேர பயணத்திற்கு சில நேரங்களில் மலைப்பகுதிகளில் நாம் காத்திருக்க நேரிடலாம். அப்போது ஏன் நகரங்களைப் போல இங்கு அதிவேக வசதிகள் இல்லை என நாம் அவசரப்படாமல் ஜன்னல் வழியே இயற்கையை ரசிக்கலாம். வெளியே தெரியும் அழகிய பள்ளத்தாக்குகளையும் தவழும் மேகக்கூட்டங்களையும் ரசித்து பார்க்கலாம். நம் நகர வேகத்தை அந்த மலைப்பகுதிகளிடம் நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த நிதானமும் அமைதியும் தான் மலைகளின் தனித்துவமான மந்திரமே. தமிழகத்தில் கோடை வெயில் பற்றி பேசும்போது பலருடைய மனதில் உடனே தோன்றும் இடங்கள் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போன்ற மலைவாச தலங்கள் தான். சமவெளியில் வெயில் தகித்தாலும் மலைகளில் குளிர்ந்த காற்றை அனுபவிக்கலாம் என்ற நம்பிக்கை நம்மிடம் எப்போதும் உண்டு. ஆனால் சமீப ஆண்டுகளில் மலைகளும் ஒரு புதிய கதையை சொல்ல தொடங்கியிருக்கின்றன. இந்த ஆண்டு ஊட்டியில் வெப்பநிலை 27°C தாண்டியது. ஏற்காட்டில் 33°C வரை பதிவானது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அடிக்கடி அங்கு செல்வோருக்கும் இது வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது உண்மையிலேயே மலைப்பகுதியா என்று சிலர் ஆச்சரியமாக கேட்கும் அளவிற்கு வெப்பம் உயர்ந்து வருகிறது. வெப்பநிலை மெதுவாக உயரும்போது அந்த இயற்கை ஒழுங்கிலும் மாற்றங்கள் நிகழத் தொடங்குகின்றன. சில பூச்சிகளின் வாழ்க்கை சுழற்சி வேகமாகிறது. சில தாவரங்களின் வளர்ச்சி முறைகளும் மாறுகின்றன. இதனால் மலைகளின் உயிரியல் உலகம் புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை உருவாகிறது. இதற்கிடையே மலைவாசஸ்தலங்களின் புகழும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. வார இறுதிகள் வந்தாலே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் மலைப்பகுதிகளில் ஏறி செல்லும் காட்சி சாதாரணமாகிவிட்டது. குடும்பங்களுடன் பயணம் செய்வது, இயற்கையின் மடியில் சில நாட்கள் கழிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்திருப்பது மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் அதிக வாகன நெரிசல், குப்பைகள், குடிநீர் தேவைகள், தங்கும் வசதிகளுக்கான அழுத்தம் போன்றவை மலைப்பகுதிகளின் இயற்கை அமைப்பில் கூடுதல் சுமையை ஏற்படுத்துகின்றன. கொடைக்கானலுக்கு சென்றவர்கள் பலர் நீண்ட போக்குவரத்தின் நெரிசலை அனுபவித்திருக்கலாம். சில நேரங்களில் சுற்றுலா இடங்களை அடையவே மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. மலைப்பகுதிகளில் காற்றின் தன்மையும் சற்று வித்தியாசமானது. குளிர்ந்த காற்று அடர்த்தியாக இருப்பதால் வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகை எளிதில் பரவாமல் சில இடங்களில் தேங்கக்கூடும். அதனால் தூய்மையான காற்றை அனுபவிக்க வந்தவர்களுக்கே காற்றின் தரம் குறையும் நிலை ஏற்படலாம். மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் மழை பெய்யும் அளவு. பொதுவாக கோடை காலங்களில் கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்களில் இடைக்கிடையே மழை பெய்து வெப்பத்தை தணிக்கும். ஆனால் சமீப ஆண்டுகளில் அந்த கோடை மழையின் அளவும் குறைந்துள்ளதாக வானிலை ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர். மழை குறையும் போது வெப்பத்தின் தாக்கம் இன்னும் அதிகமாக உணரப்படுகிறது. அதே சமயம் மலைகள் இன்னும் தங்கள் அழகை இழக்கவில்லை. அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் சூழ்ந்த சாலைகள், பள்ளத்தாக்குகளில் மிதக்கும் மேகங்கள், பறவைகளின் குரல்கள், யூக்கலிப்டஸ் மரங்களின் மனம், தேயிலை தோட்டங்களின் பசுமை இவை அனைத்தும் இன்னும் மலைகளின் தனித்துவமான அடையாளங்களாகவே இருக்கின்றன. இயற்கை நமக்கு ஒரு அற்புதமான ஆசிரியர். அது எப்போதும் சத்தமாக பேசாது. மெதுவாக மாற்றங்களை காட்டி கவனிக்க தெரிந்தவர்களுக்கு செய்திகளை சொல்வது அதன் வழக்கம். இன்று மலைகளில் உயர்ந்து வரும் வெப்பநிலையும் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான செய்தியாக இருக்கலாம். அந்த செய்தி என்னவென்றால், மலைகள் வெறும் சுற்றுலா தலங்கள் மட்டுமல்ல, அவை நீரின் ஆதாரங்கள், ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் இருப்பிடங்கள், நம் காலநிலையை சமநிலைப்படுத்தும் இயற்கையின் முக்கிய அங்கங்கள் என்பதுதான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம்.

0: உரசல்கையில் இன்று ஒரு செய்தி. பராபவ வருடம் ஆணி மாதம் 12 வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களின் நேர்களை இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது உரசல்கையில் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, இயற்கை களை கொல்லி தயாரித்தல் குறித்த அறிவிப்பு. இயற்கை களை கொல்லி தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள்: 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ எருக்கம் இலை, 2 கிலோ கல் உப்பு, 1/2 கிலோ சுண்ணாம்பு கல். சுண்ணாம்பு பவுடரை சேர்க்கக்கூடாது. தேவைக்கேற்ப எலுமிச்சம்பழம். செய்முறை: எருக்கன் இலை 2 கிலோவை நன்றாக இடித்து அல்லது மிக்சியில் போட்டு அரைத்து அவற்றை கோமியத்தில் ஊறவிட வேண்டும். பிறகு சுண்ணாம்பு கல்லையும் அவற்றில் போட்டு ஊறவிட வேண்டும். கல் உப்பை தூளாக்கி அவற்றுடன் கலந்து 1 வாரம் வரை ஊற வைக்க வேண்டும். 1 வாரத்தில் இயற்கை களைக்கொல்லி தயாராகிவிடும். இதை பயன்படுத்தும் முறை: களைக்கொல்லி கரைசல் 1 லிட்டரை 9 லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். தெளிக்கும் போது 1 எலுமிச்சம்பழத்தின் சாறு கலந்து தெளிக்கலாம். சிறிய களைகள் முதல் பெரிய களைகள் வரை நன்றாக காய்ந்துவிடும். களைக்கொல்லி தெளிக்கும் போது பயிர் சாகுபடி செய்திருந்தால் அவற்றின் மீது படாதவாறு தெளிக்க வேண்டும். இது முற்றிலும் இயற்கையான களைக்கொல்லி. செலவு குறைவு, பலன் அதிகம். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பானது. குறிப்பாக இரசாயன களைக்கொல்லி மண் வளத்தை குறைக்கும். இந்த இயற்கை களைக்கொல்லி மண் வளத்தை பாதுகாக்கும். அன்பார்ந்த விவசாயிகளே, புண்ணாக்கு கரைசல் தயாரிக்கும் முறை. கொடி வகை பயிர்களுக்கு புண்ணாக்கு கரைசல் தயாரித்து பயன்படுத்தி அதிக மகசூல் எடுக்கலாம். இந்த புண்ணாக்கு கரைசல் தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள்: தேங்காய் புண்ணாக்கு 5 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 5 கிலோ, கடலை புண்ணாக்கு 5 கிலோ. இந்த 3 புண்ணாக்கையும் 1 டிரம்மில் கொட்டி நன்கு மூழ்கும் வரை தண்ணீர் ஊற்றி 4 நாட்களுக்கு ஊறவிட வேண்டும். 4 நாட்கள் கழித்து அசோஸ்பைரிலம் 2 கிலோ அல்லது சூடாமோனோஸ் 2 கிலோவையும் அதில் கொட்டி தண்ணீர் ஊற்றி கரைத்து மீண்டும் 4 நாட்களுக்கு ஊறவிட வேண்டும். அதன் பிறகு அதில் 2 லிட்டர் கியூமிக் கரைசலை ஊற்றி நன்கு கலக்கிவிட்டு காலை அல்லது மாலை நேரத்தில் தண்ணீர் பாயும் சமயத்தில் செடிகளுக்கு ஊற்றிவிடலாம். செடிக்கு இது வளர்ச்சி ஊக்கியாக செயல்பட்டு செடி விரைவாக வளர உதவும். வேர் வளர்ச்சி அதிகரிக்கும். பூ பிஞ்சு அதிகம் பிடிக்கும். காய்கள் நல்ல தரமானதாக இருக்கும் என வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த தென்னை விவசாயிகளே, தென்னை மரத்தில் குரும்பைகள் காய்ந்து விடுகின்றனவா? கோடை காலத்தில் போதிய நீர் கிடைக்காததால் குரும்பைகள் காய்ந்து உதிரும். பொட்டாசியம் மற்றும் போரான் சத்து குறைபாட்டால் குரும்பை உதிர ஏதுவாகும். அதிக வெப்பம், காற்று அல்லது மழையால் மகரந்த சேர்க்கை பாதிக்கப்பட்டிருக்கலாம். யூரியோஃபைட் சிலந்தி, கருந்தலை பூச்சி அல்லது பூஞ்சை நோய்கள் தாக்கினால் குரும்பைகள் உதிரக்கூடும். இதை தவிர்க்க வாரத்திற்கு 2 முதல் 3 முறை ஆழமான பாசனம் வழங்க வேண்டும். ஒரு மரத்திற்கு 120 முதல் 150 லிட்டர் தண்ணீர் தேவை. சமச்சீர் உர மேலாண்மை அவசியம். ஒரு மரத்திற்கு ஆண்டிற்கு NPK 500 to 320 to 1200 gram வழங்க வேண்டும். பொட்டாசியம் சத்து போதுமான அளவில் இருக்க வேண்டும். நுண்ணூட்ட சத்து வழங்குதல் அவசியம். போராக்ஸ் 50 to 100 gram ஒரு மரத்திற்கு 1 ஆண்டுக்கு இட வேண்டும். ஜிங்க் சல்ஃபேட் 25 gram மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ட் கலவை மரம் ஒன்றிற்கு அளிக்க வேண்டும். பூச்சி மற்றும் நோய் கண்காணிப்பு சரியாக இருந்தால் யூரியோஃபைட் சிலந்தி, கருந்தலை பூச்சி ஆகியவற்றின் தாக்குதலை கண்காணித்து தேவைக்கேற்ப உரிய மருந்துகளை தெளித்தால் தென்னை மரத்தில் குரும்பைகள் உதிர்வதை தடுக்கலாம். அன்பார்ந்த வாழை சாகுபடியாளர்களே, வாழையில் காய் வெடிப்பு ஏன் ஏற்படுகிறது என்பதற்கான காரணங்கள்: அதிகபட்சம் முதிர்வடைதல், நேரடி சூரிய ஒளியினால் பாதிக்கப்படுதல், வாழைக்காயின்

மூச்சதையின் பருமனை தாங்கும் அளவிற்கு தோல் பகுதி திடமாக உற்பத்தியாகாமல் இருத்தல், தோல் பகுதி அதிக வெப்பத்தால் அல்லது வெயிலால் நீர் சத்து இழத்தல், வாழை தாரை தாங்குவதற்காக பயன்படுத்தும் முட்டுக்குச்சி உரசுதல் அல்லது இதர நேரடி உராய்வு காரணமாக இருக்கலாம். வாழையில் சரியான ஊட்டச்சத்து நிர்வாகம் இல்லாமல் இருந்தாலும், அதாவது வாழை விளையும் மண்ணில் சுண்ணாம்பு, மெக்னீசியம், பொட்டாசியம் விகிதாச்சாரம் 10:5:1 என்ற அளவில் இல்லாமல் இருக்கக்கூடும். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் மண் ஆய்வு அறிக்கையின்படி இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட எஸ்டிசிஆர் உர கால்குலேட்டரை பயன்படுத்தி உர நிர்வாகம் செய்ய வேண்டும். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் கிடைக்கும் பனானா சக்தி நுண்ணூட்ட சத்து கலவையை வாங்கி தவறாமல் பயன்படுத்த வேண்டும். வாழைத்தாரில் ஆண் பூ மொட்டை நீக்கியவுடன் தாரின் மேல் பாலி புரொப்பிலின் உரை இட வேண்டும் அல்லது காய்ந்த சருகுகள் வைத்து சுற்றி கட்ட வேண்டும். தாரின் கொன்னை பகுதியை கண்ணாடி பாளையை கொண்டு வெயிலில் காய்ந்து விடாமல்

0: நிலையத்தில் கிடைக்கும் பனானா சக்தி நுண்ணூட்ட சத்து கலவையை வாங்கி தவறாமல் பயன்படுத்த வேண்டும். வாழைத்தாரில் ஆண் பூ மொட்டை நீக்கியவுடன் தாரின் மேல் பாலிப்ரொபிலின் உறை இட வேண்டும் அல்லது காய்ந்த சருகுகள் வைத்து சுற்றி கட்ட வேண்டும். தாரின் கொன்னை பகுதியை கண்ணாடி பாளையை கொண்டு வெயிலில் காய்ந்து விடாமல் நன்கு மறைத்து கட்ட வேண்டும். சுரக்கும் தாரின் மேல் 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் என்ற அளவில் பொட்டாசியம் சல்ஃபேட் என்ற அளவில் கரைத்து சரியான அளவில் தரமான ஒட்டும் பசையுடன் சேர்த்து நன்கு நனையும்படி காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். இவ்வாறு 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தவணைகளாக தெளிக்க வேண்டும். இவ்வாறு பொட்டாசியம் சல்ஃபேட் கரைசலை தெளிக்கும் போது அங்குமிங்குமாக காய் வெடிப்பு தெரிந்தால் பொட்டாசியம் சல்ஃபேட் தெளிப்பு கரைசலில் 1 லிட்டருக்கு 1 கிராம் கார்பன்டைசியம் சேர்த்து கொண்டால் காய் வெடிப்பின் வழியாக பரவும் பூஞ்சை காளானை தவிர்க்கலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து பி ராமலிங்கம் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: காளான்ங்கிறது நிறைய அதுக்கான விற்பனை நிலையங்கள் கிடையாது. அப்ப அவங்க வந்து விவசாய பொருட்கள் விற்கக்கூடிய காய்கறிகள் விற்கப்படுற கடையிலேயோ ஒரு மளிகை கடையிலேயோ போய் தான் நம்ம விற்க போறோம். அது மாதிரி போகும்போது அவங்க கேட்கிற விலைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறோம். அதை விடுத்து முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு சிறிய லெவலில் ஆரம்பிச்சு துட்டுப்பட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மளை அறிமுகப்படுத்தி இந்த காளான கிடைக்கக்கூடிய நன்மைகளை வந்து சொல்லி நிறைய கொடுத்து இதே இது அடுத்த கட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் இது மாதிரி விஷயங்களை கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு இன்னென்ன நாளையில் இத்தனை மணிக்கு கரெக்டாக நாங்கள் காளான் சப்ளை பண்ணுவோம். விற்பனையாளர்கிட்ட வந்து 30% 40% தான் வச்சுருப்போம். நேரடி சந்தைப்படுத்தல் தான் நிறையா லாபமும் அதிகம். நான் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் போது மதுரையில் வந்து அன்னைக்கு வந்து 150 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஆனால் அதே இது நான் அருப்புக்கோட்டையில் போய் நான் 250 ரூபாய்க்கு விற்றேன். ஏகப்பட்ட இடையூறுகளை சந்தித்தாலும் அதுலேருந்து அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு வந்திருக்க காரணமும் அதுதான். இன்னைக்கு ரேட்டுக்கு நான் 300 ல் இருந்து 350 ரூபாய்க்கு காளான் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நிறைய வந்து நாங்கள் மாதிரிகள் பண்ணிட்டு இருக்கனால விற்பனை மட்டும் நிப்பாட்டி வச்சிருக்கோம். எங்களுக்கு தேவையை நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 95% மேலே ஒரு மாதிரி பண்ணையாக அதை உருவாக்கி வச்சிருக்கோம். நிரந்தரமான ஒரு முதலீடுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை செயல் விளக்கமாக காட்டுறதுக்கும் இதை நேரடியாக வந்து பார்க்குறவங்களுக்கு சிறிய தொகையை வாங்கிக்கிட்டு அதை சொல்லி கொடுக்கவும் ரெடியாக இருக்கும். அதை ஒரு மாதிரியை எடுத்து அங்கங்கே மாதிரி பண்ணைகள் அமைச்சு நிறைய விவசாயிகளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நான் 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்குறேன். அப்போ வந்து அவங்க வேற எதுவும் வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். தலையில் பூ வச்சுட்டு வாசனையான பூ வச்சுட்டு மல்லிகை பூ பிச்சு பூ இந்த மாதிரி பூ வச்சுட்டு கூட உள்ளே வரக்கூடாது. இது மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு உள்ளே வர சொல்கிறோம். ஒரு முறை காளான் விதை போட்டு அதுலேருந்து காளான் பறித்து எடுத்துட்டோம்னா அடுத்தது போடுறதுக்கு முன்னாடி தொற்று நீக்கம் பண்ணணும். அப்போ ஒரு காளான் குடியில் மட்டும் போட்டால் பார்த்தது 3-4 போடணும். இது மாதிரி விஷயங்கள் பண்ணணும்.
0: இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து பி ராமலிங்கம் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கம்

0: தங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதி சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31 இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்நினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில்

0: நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கவுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழக முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலஹோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 2 விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
2: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: இனிய காலை வணக்கம் மேர்களே. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த மாதிரி மழலையோட சொற்களை கேட்கும் போது, அவங்க பேசுறதை கேட்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது மறந்து போகும் இல்லையா? ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்க போறீங்க பூந்தளிர். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு அழகான பூ மாதிரி, பட்டாம்பூச்சி மாதிரி அழகா காத்துட்டே இருக்காங்க. வணக்கம் மாம், உங்க பேர்?

0: சொல்லுங்கடா.
1: பிரணன்யா.
0: என்ன கிளாஸ்மா படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா உங்களுக்கு?
1: இருக்காங்க.
0: நீங்க அழகா பேசுறீங்கல்ல பிரணன்யா. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறாங்க அப்படி நேயர்களா ரொம்ப ஆர்வமா காத்துட்டே இருப்பாங்க இல்லையா? என்ன சொல்ல போறீங்க?
1: ஸ்டோரி சொல்ல போறோம்.
0: சொல்லுங்களேன் கேப்போம்.
1: ராம சோனுவா ஃப்ரெண்ட்ஸ். ராமு ஈட் ஹெல்தி ஃபுட், சோனு ஈட் அன்ஹெல்தி ஃபுட். சோனு ஈட் லைக் பீஸா பர்கர் அண்ட் நூடுல்ஸ். ராமு ஈட் லைக் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ். தே ஆர் பார்ட்டிசிபேட் இன் த ரன்னிங் ரேஸ். ஹூ வின் த ரேஸ்?
0: நீங்க தான் சொல்லணும். ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டவங்க வின் பண்ணிருப்பாங்களா, அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டவங்க வின் பண்ணிருப்பாங்களா?
1: ராமு வின் த ரேஸ்.
0: ராமு என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டாங்க?
1: ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ்.
0: சரி, பிரணன்யா பாப்பாவும் ராமு மாதிரி ஹெல்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களா?
1: சாப்பிடுவேன்.
0: வெரி குட். என்னென்ன சாப்பிடுவீங்க?
1: ஸ்ட்ராபெரி, கீரை, டொமேட்டோ, கேரட்.
0: உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு? உங்க பேர் சொல்லுங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லுங்க. பிரணன்யா பாப்பாக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
1: பிங்க் கலர்.
0: சரி, வீட்ல பாப்பா ஹோம்வொர்க்லாம் எழுதி முடிச்சு மொபைல் ரொம்ப நேரம் பாப்பீங்களா?
1: பார்க்க மாட்டேன்.
0: சரி, மொபைல் ரொம்ப நேரம் பார்த்தா என்ன ஆகும்?
1: கண்ணு கெட்டு போயிடும்.
0: சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஹோம்வொர்க்லாம் முடிச்சு
1: விளையாண்டுவேன்.
0: நம்ம நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, பிரணன்யா இன்னும் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: திருக்குறள் சொல்ல விரும்புறேன்.
0: சொல்லுங்க கேப்போம்.
1: அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் மேற்றே உலகு கற்ற நாள் ஆய பயணன் கோல் வாழறிவாள் நற்றால் தொழாரெனின் மலமிசையினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீண்டடி வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநருக்கு சேராது நாண்டும் விடும்பே இல்லை.
0: அப்புறம் சொல்லிட்டீங்க பாப்பா. சரி, திருக்குறள் சொன்னீங்க இல்லையா, அந்த திருக்குறளை யார் எழுதினாங்கன்னு தெரியுமா?
1: திருவள்ளுவர் எழுதினாரு.
0: சரி, உங்க ட்ரீம் என்ன? ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஆகலாம்னு ஆசைப்படுறீங்க? இவ்வளவு சூப்பரா ஸ்டோரி திருக்குறள் சொன்னாங்கல்ல பிரணன்யா பாப்பா, அவங்களுக்காக நாங்க ஒரு பாட்டு கொடுக்கலான் இருக்கோம். அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
1: வாட் இஸ் சாங்?
0: அது ரொம்ப பிடிக்குமா பாப்பாக்கு? சரி, கேட்போமா அப்ப சாங்க?

0: நம்ம நேயர்கள்லாம் ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நன்றி வணக்கம் சொல்லிரலாமா?
1: நன்றி,
0: தேங்க் யூ,
1: தேங்க் யூ.
2: தம் தம் தா
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சீங்க பூந்தளர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட பேசினாங்க பிரணன்யா, ரொம்ப அழகா பேசினாங்கல்ல, கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய்கை போகிறது.

தேசப்பிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இரண்டாம் பாகம் நிறத்தடை எனும் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. நேட்டாலில் சுப்ரீம் கோர்ட்டில் அட்வொகேட்டாக தொழில் நடத்த என்னை அனுமதிக்க வேண்டும் என்று நான் மனு செய்த போது நான் எதிர்பாராத விதமாக வக்கீல்கள் சங்கத்தினர் எதிர்க்க கிளம்பினர். எனக்கு எதிராக ஒரு தாக்கீதும் அனுப்பினார்கள். அவர்களுடைய எதிர்ப்பை ஆதரித்து வாதாட ஒரு பிரபலமான வக்கீலையும் நாடினர். அந்த வக்கீலும் தாதா அப்துல்லா கம்பெனியுடன் தொடர்புள்ளவர். அவர் தம்மை வந்து பார்க்குமாறு சேர் அப்துல்லா மூலம் எனக்கு சொல்லி அனுப்பினார். நானும் சென்று பார்த்தேன். அவர் கேட்ட விவரங்களை எல்லாம் எந்தவிதமான மறுப்பும் சொல்லாமல் சமர்ப்பிப்பதாக சொல்லிவிட்டேன். சேர் அப்துல்லாவின் அத்தாட்சியை தயாரித்து வக்கீல்கள் சங்கத்தின் ஆலோசகரிடம் சமர்ப்பித்தேன். தாம் திருப்தி அடைந்து விட்டதாக அவர் சொன்னார். ஆனால் வக்கீல்கள் சங்கத்தினர் திருப்தி அடையவில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் என் மனுவை எதிர்த்தவர்கள் இந்த எதிர்ப்புக்கு பதில் சொல்லுமாறு என் மனுவை தாக்கல் செய்த ஸ்ரீ எஸ்கோம்புவை கூட அழைக்காமலேயே கோர்ட் அச்சங்க எதிர்ப்பை நிராகரித்து விட்டது. பிரதம நீதிபதி கூறியதாவது, மனுதாரர் தம்முடைய மனுவுடன் அசல் அத்தாட்சி பத்திரத்தையும் தாக்கல் செய்யவில்லை என்ற ஆட்சேபம் அர்த்தமில்லாதது. அவர் பொய் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தால் அவர் மீது வழக்கு தொடுத்து அவர் குற்றம் செய்திருப்பதாக நிரூபிக்கப்பட்டால் வக்கீல் பட்டியலிலிருந்து அவர் பெயரை நீக்கிவிடலாம். வெள்ளையருக்கும் வெள்ளையர் அல்லாதவர்களுக்கும் இடையே எந்தவிதமான பாகுபாட்டையும் சட்டம் கற்பிக்கவில்லை. ஆகவே ஸ்ரீ காந்தி அட்வொகேட்டாக தம்மை பதிவு செய்து கொள்வதை தடுக்க கோர்ட்டிற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவருடைய மனுவை ஏற்றுக்கொள்கிறோம். ஸ்ரீ காந்தி, இப்பொழுது நீர் பிரமாணம் எடுத்துக் கொள்ளலாம். நான் எழுந்து போய் ரெஜிஸ்ட்ரார் முன்பு பிரமாணம் எடுத்துக்கொண்டேன். நான் பிரமாணம் எடுத்துக்கொண்டதும் பிரதம நீதிபதி என்னை பார்த்து கூறியதாவது, ஸ்ரீ காந்தி, நீ உம்முடைய தலைப்பாகையை இப்பொழுது எடுத்துவிட வேண்டும். தொழில் நடத்தும் பாரிஸ்டர்கள் சம்பந்தமாக உள்ள கோர்ட்டின் விதிகளை அனுசரித்து நீங்கள் நடக்க வேண்டும். எனக்குரிய வரம்புகளை நான் உணரலானே. ஜில்லா மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நான் எடுக்க மறுத்த தலைப்பாகையை சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு பணிந்து அப்போது எடுத்துவிட்டேன். இந்த உத்தரவை நான் எதிர்த்திருந்தால் அந்த எதிர்ப்பு நியாயமானதாக இருந்திருக்காது என்பதல்ல. ஆனால் என் பலத்தை பெரிய விஷயங்களில் போராடுவதற்காக சேமித்து வைக்க நான் விரும்பினேன். தலைப்பாகையை வைத்துக் கொண்டுதான் இருப்பேன் என்பதை வற்புறுத்துவதில் என்னுடைய ஆற்றலை எல்லாம் நான் செலவிட்டு விடக்கூடாது. அது சிறந்த லட்சியத்திற்கு பாடுபடுவதற்காக உரியது. நான் பணிந்து விட்டது அல்லது என் பலவீனமோ என்னவோ சேர் அப்துல்லாவுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் பிடிக்கவில்லை. கோர்ட்டில் வக்கீல் தொழிலை நடத்தி வரும்போது என் தலைப்பாகையை வைத்துக் கொள்ள எனக்குள்ள உரிமையை விடாமல் நான் வற்புறுத்தி இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதினர். என் நியாயத்தை எடுத்து கூறி அவர்களுக்கு திருப்தி அளிக்க முயன்றேன். ரோமில் இருக்கும் போது ரோமர்கள் செய்வதைப் போலவே நீயும்

செய் என்ற பழமொழியினை அவர்கள் உணரும்படி செய்ய முயன்றேன். இந்தியாவில் ஓர் ஆங்கில அதிகாரியும் நீதிபதியோ உங்கள் தலைப்பாகையை எடுத்து விடுமாறு சொன்னால் அதற்கு உடன்பட மறுத்துவிடுவது சரியானதாக இருக்கும். ஆனால் நேட்டால் மாகாணத்தில் கோர்ட்டில் இருக்கும் ஒரு வழக்கத்தை அந்த கோர்ட்டில் தொழில் செய்யும் நான் மதிக்க மறுப்பது நேர்மையானதல்ல என்றும் சொன்னேன். இவ்வாறு இது போன்ற வாதங்களினாலும் நண்பர்களை ஒருவாறு சமாதானப்படுத்தினேன். ஆனால் வெவ்வேறான விஷயங்களை வெவ்வேறான நோக்குடன் கவனித்து முடிவு செய்ய வேண்டும் என்ற கொள்கையை இக்காரியத்திலும் அனுசரிப்பது என்பதில் அவர்களுக்கு நான் திருப்தி உண்டாக்கிவிட்டதாக கருதவில்லை. எனினும் சத்தியத்தை நான் விடாப்பிடியாக பின்பற்றியதால் சமரசத்தில் உள்ள அழகை என் வாழ்நாள் முழுவதிலுமே உணரும் சக்தியை அது எனக்கு அழித்துவிட்டது. இந்த சமரச உணர்ச்சி சத்தியாகிரகத்தில் ஓர் அத்தியாவசியமான பகுதி என்பதை என் வாழ்க்கையில் நான் பின்னால் கண்டேன். இதனால் அடிக்கடி என் உயிருக்கே ஆபத்தை தேடிக்கொள்ளவும் நண்பர்களின் வருத்தத்திற்கு ஆளாகவும் நேர்ந்திருக்கிறது. ஆனால் சத்தியமானது பூத்த மலர் போல் மென்மையானதே ஆகினும் கல் போல் கடினமானதுமாகும். இனி நேட்டால் இந்திய காங்கிரஸ் எனும் அத்தியாயம். வக்கீல் தொழிலில் எனக்கு இரண்டாம் பட்சமான வேலையாக இருந்து வந்தது. நேட்டாலில் நான் தங்கியது நியாயம் என்றால் பொதுஜன வேலையில் நான் அதிக கவனம் செலுத்துவது அவசியம். வாக்குரிமையை பறிக்கும் மசோதா சம்பந்தமாக மகஜரை அனுப்பியது மாத்திரம் போதாது. குடியேற்ற நாட்டு மந்திரி இதில் கவனம் செலுத்தும்படி செய்வதற்கு இடைவிடாது கிளர்ச்சி செய்து கொண்டிருப்பதும் அத்தியாவசியமாகும். இக்காரியத்திற்காக ஒரு நிரந்தரமான ஸ்தாபனம் இருப்பது முக்கியம் என்று கருதினேன். சேரி அப்துல்லாவையும் மற்ற நண்பர்களையும் கலந்து ஆலோசித்தேன். நிரந்தரமான ஒரு பொது ஸ்தாபனத்தை ஆரம்பிப்பது என்று நாங்கள் எல்லோருமாக முடிவுக்கு வந்தோம். இந்த புதிய ஸ்தாபனத்திற்கு என்ன பெயர் கொடுப்பது என்பது சதா என் மனத்தை அலட்டி வந்தது. எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்பும் உள்ளதாக இது இருக்கக்கூடாது. காங்கிரஸ் என்ற பெயர் இங்கிலாந்தில் இருக்கும் கன்சர்வேட்டிவ்களுக்கு வெறுப்பானதாக இருந்தது என்பதை அறிவேன். என்றால் இந்தியாவுக்கு ஜீவனாக இருப்பதே காங்கிரஸ் தான். நேட்டாலில் அப்பெயரை பிரபலப்படுத்த விரும்பினேன். அப்பெயரை வைக்க தயங்குவது கோழைத்தனம் என்று எனக்கு தோன்றிற்று. ஆகையால் அந்த ஸ்தாபனத்திற்கு நேட்டால் இந்திய காங்கிரஸ் என பெயரிட வேண்டும் என்று விரிவான விளக்கத்துடன் நான் சிபாரிசு செய்தேன். மே மாதம் 22ஆம் தேதி நேட்டால் இந்திய காங்கிரஸ் பிறந்தது. சேர் அப்துல்லாவின் விசாலமான அறை முழுவதிலும் அன்று ஒரே கூட்டம் நிறைந்துவிட்டது. வந்திருந்தவர்கள் எல்லோரும் காங்கிரஸை குதூகலமாக வரவேற்றனர். அதன் அமைப்பு விதி எளிதானது. சந்தா மாத்திரம் கொஞ்சம் அதிகம். மாதம் 5 ஷில்லிங் கொடுப்பவர் மாத்திரமே அங்கத்தினராகலாம். பண வசதி உள்ளவர்கள் தங்களால் இயன்ற வரையில் தாராளமாக கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். மாதம் 2 பவுன் தருவதாக அப்துல்லா சேரி முதலில் கையெழுத்திட்டார். மற்றும் 2 நண்பர்களும் அதே போல் கையெழுத்திட்டனர். நானும் என் சந்தா விஷயத்தில் தாராளமாக கொடுக்க நினைத்து மாதத்திற்கு 1 பவுன் என்று எழுதினேன். என்னை பொறுத்தவரை இது சின்ன தொகை அல்ல. நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவதெனில் இத்தொகை என் சக்திக்கு மிஞ்சியதென்று நான் எண்ணினேன். கடவுளும் எனக்கு உதவி செய்தார். மாதம் 1 பவுன் சந்தா செலுத்தும் உறுப்பினர்கள் பலர் சேர்ந்தனர். மாதம்
10 ஷில்லிங் தருவதாக முன் வந்தவர்களின் தொகையோ இன்னும் அதிகம்.

இவையெல்லாம் போக நன்கொடையாக கொடுக்கப்பட்டதையும் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டோம். கேட்ட மாத்திரத்திலேயே யாரும் சந்தாவை செலுத்தி விடுவதில்லை என்பது அனுபவத்தில் தெரியலாயிற்று. டர்பனுக்கு வெளியில் இருந்த உறுப்பினர்களிடம் அடிக்கடி போய் கேட்பது என்பதும் முடியாதது. ஒரு சமயம் இருக்கும் உற்சாகம் இன்னும் ஒரு சமயம் இருப்பதில்லை. டர்பனில் இருந்த உறுப்பினர்களிடம் கூட பன்முறை விடாமல் கேட்டு தொந்தரவு செய்துதான் சந்தா வசூலிக்க வேண்டியதிருந்தது. நானே காரியதரிசி ஆகியால் சந்தா வசூலிக்கும் வேலை என்னுடையதாயிற்று. என் குமாஸ்தா நாளெல்லாம் சந்தா வசூலிக்கும் வேலையிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அவரும் அலுத்து போனார். இந்த நிலைமை மாற வேண்டுமானால் மாத சந்தா என்பதற்கு பதிலாக அதை வருட சந்தாவாக்கி அந்த சந்தாவை கண்டிப்பாக முன்பணமாக செலுத்திவிடச் செய்துவிட வேண்டும் என்று கருதினேன். ஆகவே காங்கிரசின் கூட்டத்தை கூட்டினேன். மாத சந்தா என்பதற்கு பதிலாக அதை வருட சந்தாவாக செய்து விடுவது என்பதையும் குறைந்தபட்ச சந்தா 3 பவுன் என்று நிர்ணயிப்பதையும் எல்லோரும் வரவேற்றனர். இவ்விதம் வசூல் வேலை அதிக எளிதாயிற்று. கடன் வாங்கி அந்த பணத்தை கொண்டு பொது வேலையை செய்யக்கூடாது என்பதை ஆரம்பத்திலேயே அறிந்து கொண்டிருந்தேன். மக்களின் வாக்குறுதியை எல்லாவற்றிலும் நம்பலாம், ஆனால் பண விஷயத்தில் மாத்திரம் நம்பக்கூடாது. கொடுப்பதாக தாங்கள் ஒப்புக்கொண்ட பணத்தை சீக்கிரத்தில் கொடுக்கக்கூடியவர்களை நான் பார்த்ததே இல்லை. நேட்டால் இந்தியர்களும் இதற்கு விலக்கானவர்கள் அல்ல. எனவே பணம் இருந்தால் ஒழிய எந்த வேலையையும் செய்வதில்லையாகையால் நேட்டால் இந்தியர் காங்கிரஸ் கடன் பட்டதே இல்லை.

0: நேரம் 7:14.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னை ஜலாக

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்து

0: காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் July 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள், பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் June 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 வரை நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியும் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின்

0: புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் July 8 வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த மே மாதத்தில் 14.1 மில்லியன் டன்னாக பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவான லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டுலாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
4: அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை சி தண்டேஸ்வரநல்லூர் ஸ்ரீ பேச்சியம்மன் கோயிலுக்கு போகிறோம். சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சி தண்டேஸ்வரநல்லூர். அங்குதான் இக்கோயில் உள்ளது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு தில்லைவனப் பகுதியில் கம்பத்து வாய்க்கால் கரையில் அம்பாளின் சிலை கிடைத்தது. அந்த பகுதி மக்கள் ஒரு சிறு கொட்டகை அமைத்து பேச்சியம்மன்

0: பெயரிட்டு வழிபட்டு வந்தனர். ஆங்கிலேயர் கால நில அளவை உட்பதிவேடுகளில் இந்த கோவில் பேச்சியம்மன் கோவில் என பதிவு பெற்றுள்ளது. பிற்காலத்தில் ஓடுவேய்ந்த கோவிலாக மாற்றப்பட்டு 2019 நூதன ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்தனர். கோவிலின் முதலில் மகாமண்டபம் உள்ளது. அதன் மேல் சுதையாலான நாகக்குடையின் கீழ் பேச்சியம்மன் இருபுற பூதகிகளும் சிம்ம வாகனமும் உள்ளன. உள்ளே திரிசூலம், பலிபீடம், சிம்மம், கொடிமரம் அடுத்து உள்ளன. அர்த்த மண்டபம் முன்னால் இருபுறமும் துவார சக்திகளும் உள்ளே உற்சவரும் உள்ளன. கருவறையில் திரிசூலம், டமருகம், உடுக்கை, கிண்ணம் ஆகியவற்றை ஏந்தியவாறு 4 கரங்களுடன் நாகக்குடையின் கீழ் கிழக்கு நோக்கி பேச்சியம்மன் திருக்காட்சி தருகிறாள். கருவறை விமானத்தை சுதையாலான தெய்வ உருவங்கள் அலங்கரிக்கின்றன. பிரகாரத்தில் காத்தவராயன், நவகிரகங்கள், விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லக்ஷ்மி, விஷ்ணு, துர்கை, ஐயப்பன், சப்தகன்னியர், முருகன் ஆகியோர் தனித்தனி சன்னதி கொண்டுள்ளனர். பேச்சு குறைபாடுடைய குழந்தைகளுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது. பாலாபிஷேகம் செய்து வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையையும் நிவேதனம் செய்து தருவர். அவற்றை பிசைந்து அதனை குழந்தைகளின் நாக்கில் தடவி விடுவர். இவ்வாறு 5 வெள்ளிக்கிழமை செய்தால் குழந்தைகள் நன்கு பேசிடுவர். அம்பாளின் அபிஷேக தீர்த்தத்தை பருகியும் தலையில் தெளித்து கொண்டும் வந்தால் அம்மை நோய் குணமாகும். அம்பாளுக்கு கொலுசு அணிவித்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும். தாலி போட்டு சார்த்தி வழிபட்டால் திருமணப்பேறு கிட்டிடும். தமிழ் புத்தாண்டு நாளில் மகாபிஷேகம் நடைபெறும். வைகாசியில் 11 பெருந்திருவிழா நடைபெறும். 9 விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெறும். 10 காலை ஆனந்தீஸ்வரர் குளத்திலிருந்து பூங்கரகம் பால்குடம் கட்டி வலம் வந்து கோவிலுக்கு வரும். பின்னர் மகாபிஷேகம் நடைபெறும். மாலை புஷ்ப பல்லக்கில் திருவீதி உலா நடைபெறும். ஆடிவள்ளி, நவராத்திரி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், மாசி மகம், பௌர்ணமி ஆகியவை இங்கு விழா நாட்கள். நோய் நொடிகளை நீக்கி நமக்கு ஆனந்த வாழ்வு அருளும் ஸ்ரீ தண்டேஸ்வர நல்லூர் பேச்சியம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: நேரம் 7:29. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சர்வதேச யோகா தினத்திற்கான ஆரோக்கியமான தூக்க முறைகளுக்கான யோக பயிற்சிகள் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள்.
4: ஆரோக்கியமான தூக்க பழக்கத்திற்கான யோகம், தூக்கம்ங்கிறது பழக்கமா அப்படின்னா அதை தொலைச்சவங்களுக்குத்தான் தெரியும் அது எப்பேற்பட்ட பழக்கம் அப்படிங்கிறது. இது நம்ம கூட நல்ல பலமா இருந்தது இல்லை ஒரு காலத்துல, அதாவது சின்ன வயசுல. சின்ன வயசுல இருந்ததுல இருந்து இந்த தூக்கத்தை எப்ப இழந்தோம் அது வரைக்கும் யோசிச்சு பாருங்க, நாம என்னென்ன செஞ்சுட்டு இருந்தோம். முதல் விஷயம், நிறைய விளையாடுவோம், சின்ன வயசுல நிறைய ஓடுவோம், நல்லா சாப்பிடுவோம். இது ஆரோக்கியமானதா அளவானதா அதெல்லாம் இல்ல, சாப்பிடுவோம், கலகலகலன்னு வாய் விட்டு சிரிப்போம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பெரும்பாலும் நடந்துதான். இன்னைக்கு கால கீழே வச்சாலே பைக்கு, ஆட்டோ, கார், சரி இது எங்க நேர போகுது, ரயில்வே ஸ்டேஷன் போகுது, ஏர்போர்ட் போகுது, திருப்பி அங்க ஏறி அங்கிருந்து இறங்கி டாக்ஸி பிடிச்சி நேர சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான நடைப்பயிற்சி நம்முடைய உடலை 4 பக்கமும் வளைச்சு கொடுத்து, பாதஹஸ்தாசனம், அர்த்த சக்கராசனம், திரிகோணாசனம், வக்ராசனம், அப்போ முன்னாடி பின்னாடி பக்கவாட்டுல இதெல்லாம் சாஞ்சி நிமிந்து கொடுத்து முதுக முறுக்கி திரிகையும் கொடுத்தாச்சு. இது போன்ற ஒவ்வொரு ஆசன நிலையிலையும் நம்மால 10 மூச்சு, 20 மூச்சு அப்படின்னு இருந்து கவனி செய்யறது. சரி இது செஞ்சுட்டா போதுமா, ஆரோக்கியமான உறக்கம் வந்துருமா? நம்முடைய உறவுகள் இருக்கு இல்லையா, அதாவது சொந்தக்காரங்கன்னு சொல்ல வரல, சாதாரணமா தினசரி பார்க்கக்கூடிய வீட்டு வாசல்ல காலையில பால்கார காரங்க, காய் விற்கிறவங்க

0: இருந்து ஆரம்பிச்சு நம்முடைய அலுவலகம், சொந்தக்காரங்க, இப்படி யாரா இருந்தாலும் சரி, இவங்க கிட்ட நம்முடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்கு, என்ன விதமா நம்முடைய பேச்சு சமநிலை இருக்கு, நாம செய்யக்கூடிய ஆசன பயிற்சி நம்முடைய பேச்சை சமநிலைப்படுத்தலைன்னா அந்த ஆசனத்தினால என்ன பிரயோஜனம். பெருமையா ஆசனங்கள் செய்வாரு, ஆனா கொஞ்சம் கோபக்காரர். நம்ம வாங்குற லேபிள் இருக்கு இல்லையா, தலைப்பு கோபக்காரர், பயந்தாங்குள்ளி. சரி, இப்ப நம்மள ஒருத்தங்க திட்டுறாங்க, திட்டக்கூடாதா? இந்த மனசுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணம். மன ஏவ மனுஷியானாம் காரணம் வந்த மோக்ஷயோகோ. அதாவது உறவை ஏற்படுத்திக் கொள்வதும் சரி, விடுவித்துக் கொள்வதும் சரி, மனம்தான். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், நாம நியாயமா பண்ண தப்புக்கு ஒருத்தர் திட்டுறார், விமர்சனம் பண்றார், அத நம்ம மனசு எப்படி எடுத்துட்டு சின்னதா போயிருது. நாம நியாயமா பண்ண நல்ல ஒரு காரியத்தை ஒருத்தர் பாராட்டுறார், அத உடனே எவ்வளவு பெருசா எடுத்துட்டு பிரம்மாண்டமா மனசு விரிஞ்சு பறந்து அப்படியே ஆகாயத்துல மிதக்குது. அப்போ இந்த மிதக்கிறதும் சுருங்கி போறதும் தான் நாம தூக்கத்தை தொலைப்பதற்கான காரணங்கள். அப்போ கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, அதை உணர்ந்து கொண்டேன், துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. இது நாம நம்முடைய திரைப்பட பாடல்ல கேட்ட, அளவுக்கு அதிகமா ஏதோ ஒண்ணு கிடைக்குது, அதெல்லாம் மயங்க கூடாது, கிடைக்க வேண்டியது கிடைக்கல, கலங்கி கையத்தை செஞ்சு நிக்க கூடாது. என்ன செய்யலாம் அப்படின்னு அடுத்ததை யோசிக்கும் போது தீர்வு கிடைக்கும். கலங்கி நிற்கும் போது கலக்கத்திலேயே தான் இருப்போம், யோசிச்சால் தீர்வு கிடைக்கும். இப்ப நமக்கு தேவை என்ன, அதை தீர்மானம் பண்ணி யோசிச்சால் நாம் தொலைத்த தூக்கம் நம் கையில்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா தினத்திற்கான ஆரோக்கியமான தூக்க முறைகளுக்கான யோக பயிற்சிகள் குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:30 கேட்கலாம்.

நேரம் 7:33 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். இனி நாம் கேட்கவிருப்பது நாளேடுகளில் வெளியான செய்திகள். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 127.1 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட 300 புதிய பஸ்களை முதல்வர் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வரும் செப்டம்பர் 17 நடைபெற உள்ளதை ஒட்டி நேற்று முகூர்த்த கால் விழா நடைபெற்றது. யாகசாலையில் மொத்தம் 180 குண்டுகள் அமைப்பதற்கான முடிவும் எடுக்கப்பட்டுள்ளது. மதுரை கோட்ட ரயில்வேக்கு உட்பட்ட தென் மாவட்டங்களில் 99 ரயில்வே கேட்டுகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இங்கிலாந்து வேல்ஸில் பெண்களுக்கான T20 உலகக்கோப்பை 10வது சீசன் நடைபெற்றது. நேற்று மான்செஸ்டரில் நடைபெற்ற ஏ பிரிவு லீக் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. நேரம் 7:35. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிர்வுகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம்.

நேரம் 7:45 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கேட்க போகிறது வேலைவாய்ப்பு செய்திகள். இஸ்ரோவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இயற்பியல், கணிதம், வேதியியல் உள்ளிட்ட துறைகளில் 10 காலி பணியிடங்கள் உள்ளன. பிஎட் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஜூலை 7, 2026. இந்த பணியை பற்றிய முழுமையான விவரங்கள் அறிய அணுக வேண்டிய இணையதள முகவரி shear.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். அடுத்த பாடல் அப்புச்சி கிராமம் திரைப்படத்திற்காக.

நேரம் 7:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புக்கள் கேட்டுட்டு இருக்கும் நேர்களை அடுத்ததாக நம்மளுக்காகவே வர காத்துட்டு இருக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேணுமா யாருடையது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் உங்களுக்கானது. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று காலை 8:02 இருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க, 8:02 கால் பண்ணுங்க. 04:52 மதுரையின் முன்னிணைப்பு, 25:30 மற்றும் 25:30 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இதே எண்களை தொட்டு அழைக்கலாம். இன்று காலை 11:00 இருக்கு கண்ணாடி மாளிகை, கதையும் காரணமும் அப்படின்ற தலைப்புல தான் விளம்பரம் காத்துட்டு இருக்கு இன்றைய கண்ணாடி மாளிகை. அடுத்ததா பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புக்கள்ல நம்ம பாடல் கேட்க இருக்கிறோம் தனி ஒருவன் திரைப்படத்திற்காக.

நேரம் 7:54 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக பாடல் வாத்தி திரைப்படத்திற்காக.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேரம் 7:59 35 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ் கேட்டும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5

விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த காலை பொழுதுல உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ராமநாதபுரம் மாவட்ட நேர்களாக இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க. 0452 மதுரை எண் முன்னிணைப்பு 2530170 மற்றும் 2530171 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்க மனசுக்கு பிடித்த பாடல்கள்ல காற்றலைகள்ல கேட்டு ரசிக்கலாம். இனிப்புல காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்திலிருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: கணாபடத்துல இருந்து ஒட்டையடி பாதையில் அந்த கத்துறது.
1: நன்றி இனிப்புல வந்தமைக்கு. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் ஏதோ காற்றலைகளில்.

0: செய்யலாம் இன்னிசை சார்ல இசைக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கும். இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். பரமக்குடியில இருந்து புவனேஸ்வரி ஜெயசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அலங்கமர படத்துல இருந்து கண் கேட்கும் கணம்.
0: நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. பாடல் கேட்டு ரசிக்கலாம் கேட்டலைகளில்.

0: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்கு பாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
3: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
4: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
3: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
5: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
6: நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ராமநாதபுர மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டு வேணுமா. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துல இருந்து திவ்யா பேசுறேன்.
6: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
7: பண்ணையாரம் பத்மினி படத்துல இருந்து. உனக்காக

0: ஆச்சி காலதானிக்கும் அந்த முத்தாளம் சாட்சி. அந்த பாட்டு
1: சரி பாடல் கேட்டாச்சுல, அடுத்த நேர்கொழி விட்டுறலாமா? அதான் அழகா பாடிட்டீங்களே, அப்புறம் என்ன. நன்றி, சூப்பரா பாண்டிங்க. உங்களுக்கு கேட்டு ரசிக்கும் மனித நேர்களுக்காகவும் பாடல் இசைக்கிறது கற்றலைகளில்.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 8:21 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.

0: 3 ராமேஸ்வர பண்பலை 100.9 ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டு வேணுமா. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: பரமக்குடி மகேஸ்வரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: குஸ்தி பாடலுக்கு ஒரு நல்ல பாட்டா போட்டுருங்க.
0: நன்றி இணைப்பில் வந்த மிக்கி.
1: நன்றி.
0: உங்களுக்கும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்கும் பாடல் ரசிக்கிறது.

0: நேரம் 8:26 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வர்க வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கும் எங்கள் ராமநாதபுரம் தேதுபதி சிவையிலிருந்து வரும் ராமேஸ்வரம் அன்பழைக்கும் ரூபி மடத்துக்கு காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து இந்த குங்கி படத்துல இருந்து ஐயோ ஆனந்தமே அந்த பாடு.
0: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு பாடல் இசைக்கிறது.

மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

0: நேரம் 8:31 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மாமன் படத்துல இருந்து ஏதோ ஒரு சாங்.
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. உங்கள் காம் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல்.

நேரம் 8:37 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டு வேணுமா.

நேரம் 8:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிருப்பது பாட்டு வேணுமா. இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள். நீங்களும் கலந்து கொண்டு உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க கால் பண்ணுங்க. 04582 மதுரையின் முன்னிணைப்பு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 8:46. பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
3: அம்மா
2: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: நான் ராம்நாத் வந்து சந்திரன் டெய்லர் பேசுறேம்மா.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? இல்ல, இது வந்து புது பாடல்கள் கேட்கறதுக்கான நிகழ்ச்சி, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தபிக்கு.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு அம்மா தெருவில் உட்காந்து என்னத்தையோ தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சூஃபி ஞானி. அவங்க பேர் என்னென்னா ரபியா அல் அடாவியா. அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது. அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. என்ன தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா, அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, நான் தேடிட்டுருக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம். உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம், எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படி ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ருக்காங்க. சரி, உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு, அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இதை பாருங்கம்மா, இது ரொம்பவும் பெரிய தெரு, அகலமான தெரு, அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம். இதுக்கு அந்த அம்மா, நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம். இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னம்மா நீங்கள் பைத்திய மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம்.

0: சரி, உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சிட்டேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து தேடுறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி. இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி, அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும், பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது. வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது. எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் குறிப்பாக எதை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு அதிருப்தி வந்துடும், அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒன்று அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சுருவோம். ஆக இந்த தேடல்ங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து. ஏழையும் தேடுறான், பணக்காரனும் தேடுறான், நோயாளியும் தேடுறான், நோய் இல்லாதவனும் தேடுறான், அதிகாரம் உள்ளவனும் தேடுறான், அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான், முட்டாளும் தேடுறான், அறிவாளியும் தேடுறான். ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை. ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிடுறாங்க, அவ்வளோதான். அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடியுங்கள். இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான், இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான், ஏன்ப்பா உன்னை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றது இல்லையே, உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானான். ஏன் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு, அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேறே அப்படின்ட்டுருக்கான் இவன். என்ன காரணம்னு கேட்டான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னானா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேரம் 8:55 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும், பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள் கூறி பாட்டு வேணுமா நிகழ்ச்சியின் இதை நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக திரை இசையில் ரெட்ரோ திரைப்படத்திற்காக பாடல்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை ஜிலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

ஹாப்பி மார்னிங் நேர்களே, இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வர காத்துட்டு இருக்கு. குட்டி குட்டி தகவல்களுடன் தொழில் இசை மெட்டுக்கொள்ளுமாய் டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நிறமில்லை. மார்னிங் டைம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டே வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த டேயை நம்ம ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பாட்டோட.

0: நேரம் 9:09 கேட்டுட்டு இருக்கீங்க காத்திருக்க நேரமில்லை. ட்ரைவ் டைம் பீச்சில் நாம் இன்னைக்கு எதை பற்றிய தகவல்களெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பிஎம் ஸ்கீம் பிரதான் மந்திரி மத்தியச கிசான் சம்ருதி சாயோஜனா இதை பற்றிய தகவல்கள் தான் நாம் கேட்க போகிறோங்க. இந்த திட்டம் எதற்காக, யாருக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, மீன்வளத்துறைசார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டமாக தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கேட்டுடும் பாடல் கேட்டலாம். சிங்கம் திரைப்படத்தில் இருந்து பாடல் ஏதோ கற்றலைகளில் நேர்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.
1: என்னாலும் காலு பாச்சலிலே, ரெண்டு கண்ணையும் மேச்சலிலே, எட்டு தசை கூச்சலிலே, தட்டுகிற ஓசையிலே,
2: புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட அதிரடி மெட்டுக்கொள்ளுமாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். கத்திருக்க நீரமில்லை. பிஎம் ஸ்கீம், பிஎம் எம்கேஎஸ்எஸ்ஒய், பிரதான் மந்திரி மத்தியச கிசான் சம்ரதிஷா யோஜனா, இந்த திட்டம் பற்றிய தகவல்கள் தான் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோங்க. மீனவர்கள் மற்றும் மீன் வளர்ப்பு குறு சிறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி மற்றும் காப்பீடு ஆதரவை வழங்குறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். போதைப் பொருள் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் மனநல ஆலோசகர் பி. ராஜ சவுந்தர பாண்டியன் அவர்கள்.
1: போதை பழக்கம்ன்றது வந்து ஒரு கெட்ட பழக்கம் மட்டும்தான், அதை தாண்டி அது வந்து மூளையின் செயல்பாட்டை பாதிச்சு ஒருவரை மீண்டும் மீண்டும் அதே பேர வைக்கக்கூடிய ஒரு உடல் மற்றும் மனநல பிரச்சனை. ஸோ யாரெல்லாம் இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு வயதினரும், குறிப்பா எந்த ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 13 வயசு டீனேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து தொடங்குவாங்க, அதுல என்ன இருக்கு குடிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த சின்ன பசங்களுக்கு வரும். ரெண்டாவது வந்து பியர் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கூட இருக்கிற பசங்க வந்து இதை குடி அப்படின்ற வற்புறுத்துறதுனால சில பேர் இந்த பழக்கத்துக்கு ஆளாவாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட மனநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுவழக்கில் சொல்லலாம்னா கெத்து, இந்த பழக்கம் இருந்தா அது வந்து ஒரு கெத்து அப்படின்ற மாதிரியான பழக்கம் வந்து இன்னைக்கு பசங்கிட்ட இருக்கு. பெரியவங்க எதுக்காக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா மன அழுத்தம், இன்னைக்கு நிறைய மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், டிப்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆல்கஹால் குடிச்சா சரியாகன்ற தவறான எண்ணம், இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆல்கஹாலை வந்து அவங்க குடிக்கிறனாலையும் போதைப் பொருட்களை எடுக்கிறனாலையும் அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகவே தவிர கண்டிப்பா வந்து கம்மியாகாது. இது ஒரு காலகட்டங்கள்ல கண்டிப்பா வந்து ஒரு மனநல பிரச்சனையை உருவாக்குன்றது யாருக்குமே தெரியறதில்ல. இதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மகிட்ட அதுக்கான விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லணும். ஆரம்ப காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எப்பயோ ஒரு நாள் குடிப்பார், உதாரணத்துக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல வார இறுதியில வந்து குடிப்பாங்க. இந்த பழக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆகி என்ன ஆகுன்ற பட்சத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்ற ஆகி அப்புறம் டெய்லி குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து முதல் அந்த ஸ்டேஜ்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்காங்க, ஓகே அவர் உடம்பு வலிக்காக குடிக்கிறாரு என்னைக்கு ஒரு நாள் குடிக்கிறாரு அப்படின்னு வீட்டுல இருக்கவங்க ஏத்துப்பாங்க. இந்த ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த குடிப்பவர் என்ன சொல்லுவாரு, சத்தியமா இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. மறுநாள் மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாரு. இது ஒரு காலகட்டங்கள்ல மது இல்லாம இருக்கவே முடியாதுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவாரு. ஸோ இதை எப்படி கண்டறியலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு மூணு பகுதிகள் தன்னோட வாழ்வுல இருக்கு, அதாவது சோசியல் பர்சனல் ஆக்குபேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தமிழ்ல தன்னையும் தான் சுற்றி உள்ள சமூகத்தையும் வேலையும் எப்படி இது பாதிக்குதுன்றத பார்க்கணும். ஆரம்ப காலகட்டங்கள்ல இது பெரிய பாதிப்பு இருக்காது. இந்த போதை பழக்கம் வரும்போது ஒரு தனிநபரை பாதிக்க ஆரம்பிக்கும், குறிப்பா வந்து அவர் சாப்பிட மாட்டாரு, சரியா தூங்க மாட்டாரு, தூங்கிட்ட பழகுறதுல இருந்து தனிச்சு இருப்பாரு, இதெல்லாம் இருக்கும். கண்டிப்பா வந்து வேலையை பாதிக்கும், ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா வந்து அவங்களுக்கு வந்து படிப்பு பாதிக்கும். இந்த மூணுல ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலே இது வந்து மிகப்பெரிய பிரச்சனைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி வேற என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க, கண்ணும் தெரியாம கோவம், பொருளை உடைக்கிறது, சண்டை போடுறது, யாரோடையும் பேசாம தனிமையிலேயே இருக்கிறது, குடிக்கிறதுக்காக பணம் கேட்டு மற்றவங்களை மிரட்டுறது, ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீங்க பணமே தரலைன்னா வீட்டுல இருக்க பொருளை கொண்டு போய் அடகு வச்சு வாங்குறது, மற்றவங்களை மிரட்டுறது, திருடுறது, இந்த லெவலுக்கு எல்லாம் வந்து இந்த போதை பழக்கம் வந்து ஒருத்தர் கொண்டு போய் விட்டோம். இது வந்து போதை பழக்கம்ன்றது ஒருத்தர் தனிநபரை மட்டும் பாதிக்கிறது இல்ல, அவங்க குடும்பத்தையும் பாதிக்குது, அதே நேரம் இந்த சமூகத்தையும் பாதிக்குது. குடிப்பழக்கத்தினால வந்து பாத்தீங்கன்னா லிவர் மட்டும் பாதிப்பு ஏற்படும், வேற ஒண்ணும் இல்ல, பிரஷர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல மனநலம் வந்து இதனால பாதிக்கப்படுகிறது. மனநலம் பாதிக்கப்படுறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் நிறைய இந்த போதைப் பொருட்கள் எடுக்கிறவங்களுக்கு டெலிஷன் ஆஃப் இன்ஃபிடலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தன்னோட துணை மேலேயே வந்து சந்தேகம் வரும். ஒரு லெவலுக்கு மேல அவங்க தப்பு பண்றாங்க, மற்றவங்களோட தொடர்புல இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவங்களோட பொருட்களை செக் பண்றது, போனை செக் பண்றது, இதெல்லாம் வரும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இது வந்து மனவியாதி ஆயிடுச்சு இல்ல உண்மையிலேயே அவங்களுக்கு ஏதாவது இருக்குன்னு. பட் இது வந்து போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய ஒரு மனநல பிரச்சனை. இதை பத்தியான விழிப்புணர்வும் இங்க நிறைய பேருக்கு தெரியறதில்லை. சரி, இப்படி எல்லாம் வந்துட்டா என்ன பண்ணணும்?

0: நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது போதைப்பொருள் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கினார் மனநல ஆலோசகர் பி. ராஜசௌந்தரபாண்டியன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்க நிறமில்லை. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் நீர்களே.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 9:33 கேட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்க நேரம் இல்லை. பிஎம் ஸ்கீம் பிரதான் மந்திரி மத்திய கிசான் சம்ருதி சா யோஜனா இதை பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோங்க. இந்த திட்டத்துக்கு சில சிறப்பம்சங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மீன் உற்பத்தியாளர்களுக்கு நிறுவன கடன்களை எளிதாக்குவது இந்த திட்டத்தோட முதல் நோக்கமாக இருக்குது. அதோட காப்பீட்டு சலுகை பார்த்தீங்க அப்படின்னா, மீன் வளர்ப்பு விவசாயிகள் வந்து காப்பீடு வாங்குவதற்கு ஒரு முறை மட்டும் ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படுதாங்க.

சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட துள்ளலிசை மெட்டுக்கொழுமாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்கு நிறமில்லை. டிரைவ் டைம் பீச்சில் பிஎம் ஸ்கீம் மத்திய கிசான் சம்ருதி சகாய யோஜனா இதை பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோங்க. இந்த திட்டத்திற்கு தகுதியான பயனாளிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மீன் பண்ணையாளர்கள், மீன் தொழிலாளர்கள், மீன் விற்பனையாளர்கள் மற்றும் மீன்பிடி மதிப்பு சங்கிலியில் ஈடுபட்டுள்ள சிறு தொழில் நிறுவனங்கள், கூட்டுறவுகள் மற்றும் சங்கங்கள் தான் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள். கேட்டுடும் பாடல் கேட்கணும்ல மரியான் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் பாடல் ஏதோ கலைகளில் நேர்களுக்காக.

9:45 கேட்டுட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்க நேரமில்லை. பிஎம் ஸ்கீம் இதை பற்றி அதாவது ஒரு தகவல் கேட்டுகிட்டே இருக்கோங்க. அதோட நிறைவான தகவலாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டலாம். மத்திய கிசான் சம்ருதி சக யோஜனா இதை பற்றிய தகவல் தான் கேட்டுருந்தோம். இந்த திட்டத்தோட ஒரு நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, மீனவ உற்பத்தியாளர்களிடம் மதிப்பு சங்கிலி திறனை மேம்படுத்துறதுக்கும் குறு மற்றும் சிறு நிறுவன தொழில்களுக்கு மொத்த முதலீட்டில் 25% முதல் 35% வரை மானியம் வந்து இந்த திட்டத்தின் மூலம் மீனவ உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படுதாங்க. கேட்டுடும் பாடல் கேட்டலாம். மரினா திரைப்படத்துல இருந்து பாடல் ஏதோ காற்றலைகளில் நேர்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

மெசேஜ் ஆலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டிருக்கீங்க. டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்க நிறமில்லை. அதாவது அடுத்ததாக நம்ம கேட்க போகிற தகவல் வந்து ரொம்ப ஒரு இயற்கையோட ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது நம்ம நீரில் வாழ்கிற நண்டை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிலத்தில் வாழ்கிற ஒரு நண்டு இருக்குங்க, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் நண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து உலகத்திலேயே மிக பெரிய நண்டு, அதாவது நிலத்தில் வாழக்கூடிய நண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்த நண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு நேரத்தில் தான் வந்து அதிகமாக செயல்படுமா. அது மட்டும் இல்லை, நிலத்தில் வாழ்கிற தன்மை இந்த நண்டுக்கு நீர்ல வாழ்ந்துச்சு அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் இருந்தா கூட போதுமா, நீர்ல வந்து மூழ்கிடுவாங்க இந்த நண்டு. அது

மட்டும் இல்லைங்க, 60 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த நண்டு இயற்கையோட அதிசயம்தான் இல்லையா? ஒரு சூப்பரான தகவல் கேட்டுடும், பாடல் கேட்டுலாம் கயல் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்க நீரமில்லை நிரப்பி பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். டயனா, நன்றி நேர்களே.

ஆரம்பிக்கிற ஆற்றல் இருக்கும் பத்தி குச்சி அது காதல வரும்னு காத்திருக்கல பாச்சு முரசி பத்திக்குச்சி ஒரு காத்து கொடுக்கும் சல சலப்புக்கும் வல்லையும் பயந்து விலகுமா முயலும் பதுங்க பழகுமா ஒரு காத்து எடுத்து நீ கடக்க நினைச்ச கவலை மறையும் தெரியுமா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மரியாதை செலுத்தினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கல பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என் விருப்பம் தான் கேட்க போகிறோம். இன்னைக்கு என் விருப்பத்தில் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு அவளை காத்துக்கிட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது, எவ்வளோ வயது கடந்தாலுமே வந்து இந்த விஷயத்த நம்ம மறக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு என் விருப்பத்தில் கேட்க போகிறோம். அது என்னன்னா அம்மாவின் சமையலறை. அது வெறும் அடுப்பும் பாத்திரங்களும் இருக்கும் இடம் மட்டும் கிடையாதுங்க, ஒரு குடும்பத்தினுடைய அன்பு தினமும் சமைக்கப்படும் இடம் தான் இந்த அம்மாவின் சமையலறை. அதை பற்றி தான் இன்னைக்கு என் விருப்பத்தில் நம்ம கேட்க போகிறோம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

நேரம் 10:09 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. என் விருப்பத்தில் அம்மாவின் சமையல் அறை தான் கேட்டுட்ருக்கோம். காலையில் எல்லாருமே தூங்கி கொண்டிருப்போம், ஆனால் அந்த காலை நேரத்தில் முதலில் கண் விழிப்பது நம்மளுடைய அம்மா தான். அம்மாவினுடைய கண்கள் விழித்த பிறகு அவங்க செல்வது அந்த சமையல் அறை தான். அடுப்பின் சத்தம், குக்கரின் விசில், தாளிக்கும் கடுகின் மனம், இது எல்லாமே ஒரு வீட்டை வந்து ஒரு வீடாக மாற்றுது அப்படின்னு தான் சொல்லணும். அம்மாவின் சமையல் அறை பேசிகிட்ருக்கோம். அடுத்ததாக ஒரு பாடல் ராம் திரைப்படத்திற்காக.

நேரம் 10:15 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு என் விருப்பத்தில் அம்மாவின் சமையல் அறை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இது பிடிக்கும் அது பிடிக்கும் நம்ம வந்து தனித்தனியாக சொல்லவே தேவையில்லைங்க. அம்மா எல்லாருடைக்கும் எல்லாருடைய பிடித்ததையுமே மனசில் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு காரம் குறைவாக போடணும், இவங்களுக்கு இனிப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு தனித்தனியாக எல்லாருடைய விருப்பங்களையும் மனசுக்குள்ளே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோங்க தான் அம்மா. நமக்கு பிடித்த உணவை சமைத்து சாப்பிட்டியா சாப்பிட்டியா அப்படின்னு 10 முறை கேட்பாங்க. ஆனால் நம்ம எப்போதாவது அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு பல நேரங்களில் நம்ம கவனிக்கவே மாட்டோம். முக்கியமாக நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் மாட்டோம். நம்ம சாப்பிட்டா போதும், திருப்தியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம். அம்மா அதை பற்றியெல்லாம் கவலையே பரமாட்டாங்க. அம்மாவின் சமையல் அறை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு பாடல், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திற்காக.

நேரம் 10:22 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம் அம்மாவின் சமையலறை. சாப்பாடு பரிமாறும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்ற சொல்லும் வார்த்தையில் ஆயிரம் ஆயிரம் அன்பு இருக்கும். ஆனால் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் அந்த அடுப்பில் உள்ள அனைத்து பாத்திரங்களை கழுவி களைப்பை மறந்து

அங்கு அமைதியாக அமர்ந்து சாப்பிடுவார். வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ உயரம் சென்றாலும் சரிங்க, பசிக்கும் போது மனசு தேடுவது அம்மாவினுடைய சமையலறை தான். அங்கே சமைக்கப்படுவது உணவு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் சந்தோஷம், ஒரு அம்மாவின் அளவில்லாத அன்பு. இந்த அழகிய நினைவுகளோடு நிறைவு பெறுகிறது இன்றைய என் விருப்பம்.

நேரம் 10:30 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வளம் வர காத்திருக்கிறது ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நாம 1999 வெளிவந்த எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்புல எழில் இயக்கத்துல தொல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து தான் நம்ம பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம் நேர்களே. முதல் பாடலா வைரமுத்து வரிகள்ல ஹரிஹரன் குரல்ல பாடல் ஏதோ காற்றலிகளில் நேர்களுக்காக.

அழாத மனமும் தொல்லும் திரைப்படத்துல தான் நம்ம பாடல்கள் கேட்டுட்டே இருக்கிறோங்க. அடுத்ததா முத்து விஜயன் வரிகளில் ராஜேஷ் கிருஷ்ணன் குரல்ல பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள், அடுத்ததா என்ன பாட்டு கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9

நேரம் 10:40 50 நொடிகள். கேட்டுட்டு இருக்கீங்க ஒருபட பாடல்கள், துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல இருந்து. வைரமுத்து வரிகள ஹரிஹரன் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் தான் இப்ப நம்ம கேட்க போறோம். நிகழ்ச்சி தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

காதல் மனமும் துள்ளும் திரைப்படத்துல இருந்துதான் நம்ம பாடல்கள் கேட்டுட்டே இருக்கோம். அடுத்ததா வைரமுத்து வரிகளில் உன்னி கிருஷ்ணன் குரல்ல பாடல் கேட்டுலாம். இன்னிசை பாடி வருகிறது கற்றலைகளில்.

0: நேரம் 10:52:03 கேட்டு இருக்கீங்க ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி தொல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல இருந்து. எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்புல வைரமுத்து வரிகள்ல கோபால் ராவ் ஒரு அழகான பாடல் பாடியிருக்காங்க கற்றலிகளில் நேர்களுக்காக.
1: கரியமான

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவுனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத பித்த.

0: பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன் டயனா. தொடர்வது செய்தி சுருக்கம் சின்ன அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மொஹரம் தினத்தில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகத்தை போற்றுவோம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நேர்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழினத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாபொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்ட போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், தன்மி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிம்பமாய் தோன்றும் கண்ணாடி மாளிகையின் கண்ணாடி மாளிகை இன்று கதைகளின் பிம்பமாய் வந்திருக்கிறது. கண்ணாடி மாளிகை

கதையின் இன்றைய தலைப்பு கதையும் காரணமும். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு காரணம் உண்டு, ஒவ்வொரு காரணமும் ஒரு கதையை உருவாக்குகிறது. இப்படி மனித வாழ்க்கை முதல் சமூக நிகழ்வுகள் வரை நம்மை சுற்றி நிகழும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு உணர்த்துவது நாம் கேட்ட அல்லது நாம் படித்த கதைகளை. அது மட்டுமா, கதைகள் என்றாலே நம் மனம் குழந்தை பருவத்திற்கு ஓடிவிடும். பாட்டி சொன்ன கதைகள், பள்ளியில் ஆசிரியர் சொன்ன நீதி கதைகள், வரலாற்றில் படித்த வீரக்கதைகள், பஞ்சதந்திர கதைகள், இப்படி ஒவ்வொரு கதையும் நம் மனதில் ஏதோ ஒரு தடத்தை விட்டு சென்றிருக்கும். நம்ம என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்துருக்கோமா, ஒரு கதை ஏன் உருவானது? அது வெறும் பொழுதுபோக்கிற்காகவா, இல்லை வாழ்க்கைக்கு ஒரு பாடம் சொல்லவா? இப்படி சுவாரஸ்யமான கதைகள் நமக்கு சொல்லும் காரணங்களை, வாழ்க்கை பாடங்களையும் சொல்லும் இன்றைய நிகழ்ச்சி கதையும் காரணமும். நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் வரலாம். 0452 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு

நேரம் 11:08. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. இது கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு கதையும் காரணமும். எந்த ஒரு கதையுமே காரணம், அதாவது அதோட மாரல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆழ்ந்த மனசில் நமக்கு பதியக்கூடியதாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல

0: சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கிற அந்த கதை நமக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மாதிரியான கதைகள் வந்து நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறோம். அந்த கதை வந்து நமக்கு பிடிக்க காரணம் என்ன, அந்த மாரல் வந்து நமக்கு என்ன சொல்ல வருது, இப்படி உங்களை பாதித்த அந்த கதையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருக்கலாம், இப்படி எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண காத்துட்ருக்கீங்க. ஒரு நேயர் யார் லைனில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: மதுரை மீனாட்சி நகர், பில்லவரம் மதுரை மீனாட்சி நகர், பன்னீர்செல்வன் கடையிலிருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன்.
0: ஈஸ்வர்லால்,
1: ஆமா ஆமா.
0: சரி, உங்களுக்கு பிடித்த கதை சொல்லுங்க.
1: எனக்கு பிடித்த கதை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி கதை. மாற்றுத்திறனாளி வந்து
0: இல்ல, அந்த கதை வந்து உங்களுக்கு எப்படி தெரியும், அதாவது நீங்க படிச்சதா இல்லையாட்டியாவது கேட்டீங்களா, யாராவது உங்களுக்கு சொன்ன கதையா?
1: இல்ல, நானே ஒரு மாற்றுத்திறனாளி.
0: சரி சரி சொல்லுங்க.
1: நானே ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு பார்வை தெரியாது, நானே ஊண்டுகோல் வச்சுதான் நடக்கிறேன். அதனால அந்த பார்வைக்கு ஒரு கதை வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் தெரியும், தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். அதாவது மாற்றுத்திறனாளி வந்து வெளியே போவாரு, ஏன்னா அவருக்கு துணையா வந்து யாரும் இல்லை, தனியா தான் வருவாரு போவாரு. ஆனா இடையில இந்த வெளியே நடக்கிறாங்க பாருங்க, டூ வீலர் போறவங்க நடந்து போறவங்க, அவங்க தான் அவங்க நம்முடைய பாதுகாவலர்கள். அவரைதான் நமக்கு வழிகாட்டி போயிட்டே இருக்கும்ல, சார் நீங்க எங்க போகணும்னு கேட்பாங்க. நம்ம வந்து இந்த மீனாட்சினார் பஸ்ஸா போகணும்னு சொன்னா டூ வீலர்ல ஏற்றிட்டு விடுவாங்க, இல்லைன்னா நடந்து கூட கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அது ஒரு கதையா நினைச்சு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஆரம்பிட்டு ஒரு டெலிபோன் பூத்துல வேலை பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு நடக்க தெரியாது, அந்த தனியா எனக்கு போக தெரியாது, வர தெரியாது. அப்ப தனியா வீட்டுக்காரமா ஏற்றி விடுவாங்க, பஸ்ல ஏற்றி விடுவாங்க. இறங்கும் போது நம்ம எப்படி அந்த பூத்துக்கு போறதுன்னு சொல்லி குழம்பிட்டே போவேன். அப்ப இறங்கணும்னா டபாவது எதிர்பொறாம ஒருத்தர் வந்து கரெக்டா, சார் எங்க போகணும்னு கேட்டு பூத்துல இறக்கி விட்டு போவாரு. ஒரு நமக்குலாம் ஒரு ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும், எப்படி அவர் எப்படி வந்தாருன்னு தெரியல. ஆமா மேடம், நீங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கு கண்ணாடி மாலையை.
0: ரொம்ப அருமையான கருத்துக்களை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கதையும் காரணமும். அதாவது ஒரு கதை வந்து எதுக்காக, இப்ப நமக்கு சின்ன வயசுல நம்ம கேட்ட கதையா இருக்கலாம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை சொல்றேன். நம்ம எல்லாம் நிறைய பேர் இதை தெரிஞ்சு இதை வந்து கேட்டிருப்போம் கண்டிப்பா, முயலும் ஆமையும். இதுல வந்து முயல் வந்து ரொம்ப வந்து தன்னம்பிக்கையோட நம்ம வந்து கண்டிப்பா வந்துட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்துல தூங்கிரும். அதே மாதிரி ஆமை வந்து விடாமுயற்சியா போயிட்டு இருந்தனாலதான் ஆமை வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த கதை எப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, வெற்றி என்பது திறமையால் மட்டுமல்ல, தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் தான் வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற இந்த ஒரு பொருளை வந்து நமக்கு கொடுக்குது இல்லையா. இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கதையாக இருக்கணும், நம்ம கேட்ட கதையாக இருக்கலாம், அதோட பொருள் வந்து நமக்கு ரொம்ப பாதிச்சு நமக்கு ரொம்ப, அதாவது அதை வந்து நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் இருக்கலாம். இந்த மாதிரியான கதைகள் தான் இன்றைக்கி நம்ம கண்ணாடி மாளிகையில் பேசிகிட்டு இருக்கோம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: அகில இந்திய வானொலிக்கு ஒரு அட்டிபத்து பாண்டியராஜன், அன்பான வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: நான் அதாவது கதையில ஒருத்தனுடைய வாழ்க்கை கதையை எனக்கு ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்துச்சுமா. அவங்களுக்கு வந்து அஞ்சு தங்கச்சி, ஒரு அண்ணன். இந்த அஞ்சு தங்கச்சியுமே அவர் அம்மா அப்பா வந்து அவ்வளவு ஒரு தெலந்தான ஆளுக கிடையாது. இவர் ஒருத்தர் அத்தனை பேர்த்தி செமையா வந்து அந்த குடும்பத்தை வந்து அஞ்சு பேர்த்தையுமே கரையது, அவர் குடும்பத்தையுமே ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரும்போது அது எனக்கு மெய்ச்சி இருக்கிற ஒரு அனுபவமா இருந்துச்சுமா. வாய்ப்புக்கு மகிழ்ச்சி நிறைஞ்சுதான்.
0: ரொம்ப அருமையான ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: குழந்தைகளோட அம்மா அவங்க மனைவி எல்லாரும் இருந்திருக்காங்க. அவர் ஓலைச்சி ஓடிதான் பரட்டிக்கிட்டு இருக்கும் போது அவங்க மனைவி வந்து, எங்க அந்த ஓலைச்சி ஓடிகளே வச்சுக்கிட்டே இருக்கீங்களே, இது சோறு போட்டுருமா, அவங்க அம்மா பட்டினி இருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் பட்டினி இருக்கு, மூணு நாள் ஆச்சு, இங்க ஏதாவது பண்ணி உழைச்சு போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா அரிசியாவது கொண்டு வாங்கலே அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யாரும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த காலம் வந்து என்னன்னா இடைப்பட்ட காலம், அரசர்களுக்கும் இப்ப மக்களுக்கு ஆட்சிக்கும் இடைப்பட்ட காலம் அந்த காலம். அப்ப அந்த

0: வீட்டுக்காரவங்க அந்த நேரம் வந்து ஆட்சி செஞ்சு காலமா இருந்ததுனால தமிழுக்கு வந்து உயிர் இல்லாம இருந்திருக்கு புலவர் காலத்துல. அதனால தமிழ் புலவர்களுக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் கிடைக்காதனால வறுமையில நிறைய புலவர்கள் வாடும்போது, இந்த புலவர் வாடும்போது அப்ப நான் எங்கேயாவது போய் உணவு எப்படியாவது அரிசி சேகரித்துவாரு, நீ கொஞ்சம் ஒரு நாளைக்கு மட்டும் பாத்துக்கன்னு வெளியேறி வெளியூருக்கு வந்து அவரு சுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல கேக்குறாரு, இங்க யாராவது வசதி படுத்தவர் இருக்காங்களா உங்களுக்கு பாட்டு பாடி நான் பறிச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்க ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, ஆனா நீங்க போனீங்கன்னா கிடைக்குதோ என்னவோ, சரி நீங்க போய் பாருங்க கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பணக்கார வீட்டுக்கு வர்றாரு, பெரிய மாட மாளிகை போன கோபுரங்கள் அந்த குள்ள கொண்டு வளையும் போது காவலாளி சொல்றாரு, அவர் எச்சு கையில காக்கா வரத்த மாட்டாரு, இவர்த்த போய் நீங்க எதுவும் வாங்க முடியாதுன்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நான் எப்படியாவது கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள நுழையிறாரு. அந்த பணம் படித்தவர் படுத்திருக்காரு, அப்ப அவர்த்த சொல்றாரு, நான் வந்து பெரிய புலவர், நான் உங்களுக்கு புகழ் பாடி ஒரு பாட்டு படிக்கிறேன், நீங்க எனக்கு ஏதாவது பரிசீலி தாங்க, என்னோட குடும்ப வறுமையில வாழுது அப்படின்னு சொல்லும்போது, புலவரா பார்த்தான் புலவரா வந்து பிச்சை எடுக்க வந்திருக்கியா, போ அதெல்லாம் எனக்கு தர முடியாது, நான் வந்து யாருக்குமே எந்த உதவியுமே பண்ண மாட்டேன், உனக்கு மட்டும் உதவி செய்வேனா சொல்லும் போது அவருக்கு வேதனைப்பட்டு, இவ்வளவு கஷ்டத்திலையும் நீங்க உதவி செய்ய மாட்டீங்க, நீங்களே பணம் இருந்து என்ன செய்யன்னு சொல்லும் போது, இல்ல நான் உதவி செய்ய முடியாது, காசு என்ன லேசு நினைச்சியா, காசா லேசா அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்றாரு புலவரு, அப்படியா காசாலே காசா லேசா அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே வெளியேறிடுறாரு அவரு. அப்ப இந்த பணம் படைத்தவர் என்ன இவ்வளவு கோபம், ஏன்னா புலவர்கள் எல்லாம் பொருள் புரிந்துதான் வார்த்தைகளை விடுவாங்க, மறை பொருளாதான், இவர் ஏதோ உணர்த்துறாரு அப்படின்னு அந்த வேலைக்காரவங்கலாம் கேட்கும் போது, காசா காசா லேசான்னு சொல்லிக்கிட்டே போறாரு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க சொன்னதுதான் அவர் சொன்னாரு அதுதான் நாங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அந்த வார்த்தைய, காசா லேசா காசா லேசாடா காசா லேசா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு புலவர். அதோட அப்பாடி புலவருக்கு வாயில இருக்க கூடாதே, அந்த தமிழ் புலமைய பாருங்க, புலவர் வாயில நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது, ஏன்னா பல அரசர்கள் வந்து புலவர் வாயில இருக்க கூடாது, அவங்க எல்லாம் புலமை பெற்றவங்க கடவுளுக்கு சமமானவங்கன்னு பரிசு கொடுத்தாங்க, ஆனா நம்ம பணக்கார திமிருனால நம்ம பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வெளியேறினவரை ஓடிக்கிட்டே இருக்காரு. ஆகா நம்மள அடிக்கதான் வர்றாரு இந்த வார்த்தை சொன்னதுக்காகனா அவரும் ஓடுறாரு, இவரும் ஓடுறாரு, பின்னாடி காவலாளிகளும் ஓடி வர்றாங்க. ஒரு கட்டத்துல ஓட முடியல புலவரால, பசி வறுமையின் காரணமா நிக்கிறாரு. அப்ப அவர் காலில விழுந்து கும்பிடுறாரு அந்த பணம் படைத்தவர், என்னை மன்னிச்சிருங்க, நீங்க காசா லேசான்னு நான் சொன்னேன், ஆனா நீங்க அதையே பொருள்பட காசாலே சான்னு சொல்லிட்டீங்க, நாங்க எதை வேணாலும் தாங்கிக்கிறீங்க, ஆனா காசாலேயே நான் இறக்குறத நான் என்னால தாங்கவே முடியாது, நீங்க எனக்கு நல்ல வாழ்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல பரிசு பொருள்கள்லாம் நான் தாரேன்னு சொல்லிட்டு, அப்ப புலவர் வந்து மனமகிழ்ந்து, நீ நல்லபடியா சிறப்பா இருக்கு பாப்பா, நான் இந்த வார்த்தைகளை மாத்திக்கிறேன்னு சொல்லும்போது, யானை ஒரு குதிரையை மேல நிறைய பொன் பொருள்களை கட்டி அவரை ஏற்றி அவரை அனுப்புறாருங்க அம்மா. இது வந்து புலவர்களோட கதை, இது ஒரு பல பழங்கால.
1: இது என்ன பொருள்னு சுருக்கமா சொல்ல முடியுமா உங்களால? இதுல இருந்து நீங்க கத்துக்கிட்டது என்ன?
0: அதாவது பணம் மட்டுமே வாழ்க்கை ஆகாது, பிறருக்கு வந்து அதை குடுக்கறதுனாலதான் நம்ம நலம் பெற முடியும், கொடுப்பதும் தீப்பதும் எல்லாருக்கும் அடிக்கிய கோடி உண்டாயின்னு இல்லைன்னு வள்ளுவம் சொன்னது கேப்ப, அந்த காசுக்கு வந்து நம்ம நோயா மாறக்கூடாது, காசு வச்சுக்கிட்டே நம்ம குடுக்காம இருந்தோம்னா நம்மளும் ஒரு பிச்சைக்காரர்களுக்கு சமன்னு எச்சரிக்கிறாரு வள்ளுவர். அதைத்தான் இந்த பணம் படைத்தவர் வந்து பணம் தான் பெருசுன்னு நினைச்சாரு. புலவர் வந்து அந்த சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம வந்து பிறருக்கும் உதவி செஞ்சு வாழணும், காசா இருந்தா அதுலயே அந்த காசுனாலயே நம்ம இறப்பு ஏற்பட்டுரும், அதனால நம்ம பிறருக்கு கொடுத்து உதவும் போது அதுவே நம்மள வாழ்வழிக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளும் அதை புரிஞ்சுக்கிறோம், நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம இப்ப இருக்கிறத பிறருக்கு கொடுத்து உதவும் போது அது வந்து நம்ம வளமிக்க வாழ்க்கையை நம்மளுக்கு தர்மம் கொடுக்குங்கிறது.
1: ராஜேஸ்வரி அம்மா சொன்ன இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அள்ளி கொடுக்கலைனாலும் கிள்ளியாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கதையோட பொருள் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்ப இதை வந்து மீண்டும் வந்து நேயர்கள் வந்து நிறைய அடுத்தடுத்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் விடுவோம் நேயர்களே.
2: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன். மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: காண்பதில் இது மனித மனங்களின் பிம்பமான கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு கதையும் காரணமும். கதையும் காரணமும் இந்த தலைப்பில் நேயர்கள் ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை, அவங்க மனசை ரொம்ப பாதித்த கதை இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: காற்று மண்டலத்தை கல்பண்டு மண்டலமாக்கும் மதுரை பண்பலை கண்ணாடி மாளிகையை அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொக்கலிங்கம் சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த கதை இல்ல நீங்க கேட்ட கதை, படித்த கதை?
1: சொர்க்கமும் நரகமும். ஒரு நாள் ஒரு ஜந்துருவியிடம் ஒரு சாம்பராய் வீரர் வந்தாராம். ஜந்துருவி அமைதியா அமர்ந்திருக்கிறாரு. சாம்பராய் வீரர் துறவியிடம் ஒரு சந்தேகம் கேட்கணும்னாராம். சரி கேளுங்க என்னன்னு துறவி சேர்த்த புன்னையுடன் தலையை சேர்த்தனா சாம்பராய் வீரர், ஐயா எனக்கு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு வித்தியாசம் தெரியும், படிச்சீங்கன்னா துறவி பதினைஞ்சு எல்லாம் சிரிச்சாராம். சாம்பராய்க்கு தலைக்கு மேல கோபம் வந்துருச்சான். தனது சாம்பராய் தனது எடுப்புல இருந்த வாழை உருவி உன்னை மதித்து கேள்வி கேட்டா அவமதிக்கிறியான்னு குத்த போனாராம். துறவி புன்னையை மாறாம சொன்னாராம், இப்போது நீ நரகத்தில் இருக்கிறாய்னாராம். இதை கேட்ட சாம்பராய் சற்று தெளிவு பெற்று உடனே பின்வாங்கிட்டாராம். துறவியை பணிந்து வணங்கி, ஐயா அறியாம செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாராம். இப்போது நீ சொர்க்கத்துக்கு வந்து விட்டாய் என்றாராம். அதான் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு வித்தியாசத்தை காட்டிட்டாரு.
0: இப்ப நம்ம வந்து கோவப்பட்டா அது நரகம்னு சொல்றீங்களா?
1: ஆமா ஆமா.
0: அந்த கோவம் தணிஞ்சு நம்ம வந்து புன்னகையோட இருந்தா அது வந்து சொர்க்கம்.
1: ஆமா.
0: சோ அப்ப அதாவது நரகமும் சொர்க்கமும் நமக்குள்ள தான் இருக்கு அப்படினு சொல்றீங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: கண்டிப்பா ரொம்ப அருமையான ஒரு இது. அதாவது கேட்கும் போதே வந்துட்டு கண்டிப்பா இதை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது இல்லையா? சரி, இப்போ இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். அவங்க என்ன கருத்து சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: காரைக்குடி காலிமுத்து.
0: சிவகங்கையில இருந்து
2: காரைக்குடி காலிமுத்து. காரைக்குடி காலிமுத்து.
0: காரைக்குடி காளிமுத்து. சரி சார், சொல்லுங்க. கதையும் காரணமும் இந்த தலைப்புல நீங்க என்ன கதையை சொல்ல போறீங்க?
2: பஸ் பயணம்ங்க தலைப்புல ரொம்ப நாளைக்கு முன்னால சின்ன வயசுல படிச்ச ஒரு கதை, ஒரு பக்க கதை. அது வந்து ஒரு ஒரு டெய்லி பஸ்ல பயணம் பண்றாரு. பக்கத்துல இருக்கலாம் தூங்கி தூங்கி விழுகிறாங்க. இவரு அப்படியே ரொம்ப கோவப்படுறாரு. என்ன மனுஷங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, கொஞ்சம் கூட இது இல்லாம பஸ்ல ஏறினே தூங்கிடுறாங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே வர்றாரு. வந்துட்டு திட்டே வந்துட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. ஆபீஸ்க்கு வந்து சேர்ல உட்காந்து சொல்றாரு, நாளைக்கு நம்மளும் பஸ்ல ஏறணும்னு தூங்கிட்டு இங்க வந்து தூக்கம் வருது அப்படின்ட்டு நம்மளே தூங்கணும் முடிஞ்சு வந்துடுறாரு. ஏன்னா ஆபீஸ்க்கு வந்தாலும் தூக்கம் வந்துருது, அதனால பஸ்ல தூங்கி ரெஸ்ட் எடுத்துறேன் முடிஞ்சு
0: வந்தான்.
2: நகைச்சுவையா சொல்லப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு நகைச்சுவை கதை தான். ஆனா வந்து அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அடுத்தவங்களும் நம்ம எல்லாரும் குறை சொல்லிட்டே வச்சு தவிர அதே தப்பா நம்ம சொல்லும் போது நாம வந்து நீதிபதி ஆயிரும். அடுத்தவங்க தப்புக்கு நம்ம வந்து குற்ற வக்கீலா இருக்கோம், நாம செய்த தப்புக்கு நம்ம நீதிபதி ஆயிரும்.
0: கண்டிப்பா ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொல்லிருக்கீங்க. இப்போ இணைப்பில் இணைய போகும் அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 நேர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. கதையும் காரணமும் இந்த தலைப்பில் வந்து கண்ணாடி மளிகை நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது இணைப்பில் இணைய போகும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி குருத்துறை.
0: சொல்லுங்கள் சார், கதையும் காரணமும்.
3: சின்ன வயசில் படித்த ரெண்டு கதை தான் இருக்கு, ரெண்டு சொல்லாமல் சின்ன கதை தான்.
0: சின்ன கதையா? ஒன்று போதும், அதில் எது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கதையை சொல்லுங்கள்.
3: ஒரு காட்டுல சிங்கம் மாடு நாள் இருந்திருக்கு. தனித்தனியா இருக்கும் போது மாடு வந்து சிங்கம் வந்து புடிச்சு
0: சாப்பிடும். ஒற்றுமையே பலம் இதோட கருத்து.
3: ஆமா. இன்னொன்னு நிறைய சிங்கமும் அது அதுதான். அது காட்டுல எல்லா மிருகங்கள்ல பயப்படும், ஆனா நரி மட்டும் கிட்ட போய் சிங்க கிட்ட சொல்லும், உங்களை போல உன்னோட பெரிய ஆளு ஒருத்தர் கூட்டு போய் கிளம்புக்குள்ள தள்ளி விட்டுரும்.
0: தெரியும்.
3: அப்போ வந்து சிங்கத்தோட அப்புறம் யாரும் எல்லாமே நரிக்கு பாராட்டுவாங்க.

0: வாழ்றது எப்படின்னா நிறைய தந்திரம். அவனு இன்னைக்கு வாழ்றதுக்கு தந்திரம் வேணும், பலமும் வேணும். அது அதே மாதிரி ஒற்றுமை இருந்தா எதையும் சாதிக்கலாம்.
1: கொண்டு வந்த ரெண்டு கதையுமே நீங்க சொல்லிட்டீங்க. சரி, இணைப்பில் இணைய போகும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம்?
2: ஹலோ,
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சகுந்தலா ஜெயின்புரம். கதையும் காரணமும் ஒரு கதை. ஹிந்தி ஹிந்தி நாலா எக்ஸாம் எழுதும் உள்ள ஒரு கதை. நல்லா இருக்கு மேடம். வாழ்வி முனிவரை பத்தி கதை மேடம்
1: சொல்லுங்க.
2: சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
2: வாழ்மீ முனிவர் இளமை பருவத்துல இருக்கும்போது குருகுல வாழ்க்கையில எல்லா மொழியிலையும் எல்லாம் படித்து அறிந்து எல்லா கல்வியும் கற்றவர். ஆனால் அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லாதனால அவங்க அம்மா அப்பா அவனுக்கு ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள். ஆனா இவருக்கு எந்த வேலை கிடைக்காதனால காட்டுல போய் வேட்டையாடி அந்த மிருகங்கள் இது பண்ணி அந்த மாமிசத்தை கொண்டு அது இது பண்ணாரு. அப்புறம் அங்க படிப்போக்கிட்ட பொருள் இதெல்லாம் இது பண்ணி அதையும் இது பண்ணி அந்த குடும்பத்துக்காக இது பண்ணி அவரை அந்த குடும்பத்தை ஜீவனை நடத்திட்டு வந்தாரு. அப்படி ஒரு நாள் அப்படி போயிட்டு அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு பிறவி விபத்தர் வந்தாரு. அவர் மூட்டை முடிச்சோட வரும்போது இது என்ன கையில இருக்குன்னு சொல்லி கேட்டாரு. அப்பா நீ என்னப்பா, ஒரே ஒரு ஆடைதான் வச்சிருக்கேன், அது வந்து நான் துறவிப்பா, இந்த ஒரு பொருள் இல்லைன்னு. இல்ல இல்ல, நீ போய் சொல்ற அவுத்து காமின்னோடனே அந்த மூட்டையை பிடிச்சவங்க ஒண்ணுமே இல்ல. அவர் சொன்ன காவி துணை ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது. அப்போ நீ இந்த மரத்துல கட்டி போடுறேன். அவர் சொன்னாரு, நான் சொல்றத நீ சொல்றத நான் கேட்டுட்டேன், நான் சொல்றபடி நீ போய் வீட்டுல போய் கேட்டுவான்னாரு. என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு. வீட்டுல போய் இவங்க அம்மா அப்பா மனைவி குழந்தைகிட்ட போய் இவ்வளவு நாள் நான் செஞ்ச பாவத்தை நீங்க ஏத்துக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்டுடுவாங்க. கேட்டுடுவான்னு சொன்னாரு அந்த வேடன். அவ வேடன் அவர் போய் வீட்டுக்கு அம்மா அப்பாலாம் இவ்வளவு நாள் கொலை பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணி மிருக வதை பண்ணி நான் வந்து உனக்கு மாநிலம் கொடுத்து ஜீவனை காப்பாத்தினேன் குடும்பத்தை, ஏன் பாவத்தை நீங்க ஏத்துக்கிடுவீங்களானாலும் அம்மா அப்பாவும் மாட்டேன்றாங்க. மனைவியும் அம்மா அப்பா நீ பெற்றோர் மகனோட கடமைன்னு சொல்லிட்டாரு. மனைவியும் அது மாதிரி சொல்லிட்டாங்க, குழந்தைகளும் மாட்டேன்றாங்க. இதை சொல்லி அந்த வேலண்ட் துறவிட்ட போய் சொன்ன உடனே துறவி சொல்றாரு, பத்தியா யாரும் ஏத்துக்கல பாவத்தை, புண்ணியம் தான் ஏத்துக்கிடுவாங்க, பாவத்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, நான் சொல்றபடி செய்யணும், முதல்ல அவுத்து விடு அப்படின்னா. கயிற்று மரத்துல கட்டின கையில அவுத்து விட்டேன்னா நீங்க சொல்றபடி செய்யணும்னு என்ன மனுச்சிருங்கன்னு சாப்பிட்டாங்கம்மா. காலில் விழுந்து நமஸ்காரம், காலில் விழுந்தோடனே அவன் சொல்றாரு, இந்த மாதிரி நீ போ, நீ ராமா ராமான்னு தவம் இரு, எனக்கு திறமை இருக்கு, நீ எவ்வளவு தூரம் தவம் இருக்குமோ உயிர் வாழ்க்கையை திறந்துன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்லி அங்க போய் தவம் இருக்க சொல்றாரு. மரத்துக்குலாம் தவம் இருந்தோடனே கல்யாணம் முடிச்சு வந்துருவாரு. அப்படியே தவ இருந்தவரு ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு
1: அவனுக்கு
2: வடமொழியில கம்பராமான உதவி பண்ணவர் அவர் தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அட்ட உயிரினங்களை ஜீவனை பண்ண கூடாது அப்படின்னு தெரியுது. நன்றி மேம் வாய்ப்புக்கு.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது இப்போ வந்த நேர் வந்து வால்மீகியோட கதையை வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. இப்போ டயனா, நீங்க ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா?
3: நிறைய கதை வச்சிருக்கோமே, சொல்லிடலாமே அதில் ஒரு கதையை.
1: ஒரே ஒரு கதை சொல்லுங்க.
3: ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடலாம். ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்னே சொல்கிறேன். அதாவது துறவரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை. வினோபா பாவே வந்து காந்திஜி மேலே வந்து ரொம்ப ஒரு அன்பு வச்சுருந்தார். காந்திஜி வந்து ஒத்துழைமை இயக்கம் வந்து ஆரம்பித்தார். அப்போ ஆரம்பித்தோடனே மொத்த ஆளாக வந்து நான் வந்து சிஷ்ய பிள்ளையாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோபா பாவே வந்து அங்கே வந்து போனார். அப்போ போனப்போ அங்கே வந்து காந்திஜி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாராம். அப்போ வினோபா பாவே சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்போ சாப்பிட உட்கார்ந்த உடனேயும் பாகக்கா அது வந்து காந்திஜி வந்து பரிமாறியிருக்கார். வினோபா பாவேக்கு வந்து பாகக்கா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, காந்திஜி அன்போடு வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி வச்ச எல்லா பாகக்காயும் ஒரே வாயில் எடுத்து முழுங்கிட்டாராம். சரியா, இதை பார்த்த காந்திஜி என்ன பண்ணியிருக்காரு, ஓ வினோபா பாவேக்கு வந்து பாவக்காய் ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்பூன் வந்து அள்ளி வச்சுட்டார். அப்போ இதுலேருந்து வினோபா பாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்சதை தவிர்க்கிறது மட்டும் துறவரம் கிடையாது, நமக்கு விரும்பாதது பிடிக்காததையும் ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் வந்து உண்மையான துறவரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இந்த கதையோட ஒரு நீதி அப்படின்னே சொல்லலாம். கதை நல்லா இருந்துச்சா?
1: சூப்பரா இருந்தது.
3: சொல்லுங்க நீங்க.
1: நானா? இப்படி திடீர்னு கேப்பீங்கன்னு தெரியாது.
3: இல்ல, நம்ம டெய்லி ஒவ்வொரு கதையை கடந்துகிட்டு தான் வரோம் இல்லையா?
1: கண்டிப்பா.

0: கண்டிப்பா அந்த ஒவ்வொரு கதையுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பொருளோட தான் நம்ம கிட்ட வருது. அதை நம்ம கேட்கும் போதே வந்துட்டு கண்டிப்பா இதுபடி நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வருது இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து நம்ம அந்த பொருளை எடுத்துக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல வழியில நம்ம போறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமும் கூட.
1: கண்டிப்பா.
0: சரி, இப்போ இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க இல்லையா,
1: பேசிடலாமா?
0: பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? கண்ணாடி மலைகளை பேசிட்டு இருக்கோம். கதையும் காரணமும்.
2: கதையும் காரணம் குழந்தைகளுக்கான ஒரு குட்டி கதை. அதாவது உழைத்தால் தான் உணவு
3: அப்படின்னு.
2: ஒரு காகமும் ஒரு சேவலும் ஃப்ரெண்டு. அவங்க உணவு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோதுமை கிடைச்சிருக்கு.
1: சரி,
2: அந்த கோதுமை எடுத்துட்டு போய் விதை விதைக்கலாம் வான்னு காகத்தை வந்து ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுது சேவல்.
1: சரி,
2: கூப்பிட்ட உடனே காகம் சொல்லுது, அப்பா அந்த விதை விதைக்கணும்னு எனக்கு பிடிக்காது, நீ போய் வச்சிட்டோம் நான் நல்ல வரல எனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு.
1: சரி
2: சரி, சேவல் போய்க்கு அப்படியே காலால பிஞ்சி அப்படி செஞ்சு அப்படியே அந்த விதையை வச்சிருச்சு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அது மழை பெஞ்சிருச்சு, அது வளர்ந்துச்சு. வந்தோடனே கதிராயிருச்சு. கதிரானே அந்த சேவல் வந்து அந்த காகத்தை கூப்பிடுது, இப்பயாவது அந்த அறுவடை பண்ணலாம் அப்படின்ட்டு. கூப்பிடும் போது காகம், அப்ப அறுவடை செய்யலாம் எனக்கு கஷ்டம், நான் பண்ண முடியாது, நான் வரமாட்டேன்னு
1: சொல்லிச்சு.
2: சொன்னோடனே அவ சேவல் தான் அறுவடை பண்ணிட்டு அது அந்த மணிகள்லாம் குறிச்சு வச்சுட்டு அப்ப வந்து காகம் வந்திருக்கு, நான் சாப்பிடுவாங்க வந்து சாப்பிடலாம், ஆனா நான் தான் வந்தாரு, நீ சாப்பிடு, இருந்தாலும் கூட என்னோட பெருமையை பாரு அப்படின்ட்டு அந்த மணி எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு அப்படி கொக்கோன்னு
1: தூங்கிச்சான்.
2: கூகுணுன்னு அந்த காகம் பறந்து வந்திருக்கு, வந்து கேட்டிருக்கு, என்னவா அப்படின்னு, என்ன இவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்க சந்தோஷமா இருக்கும். ஆமா, நான் வந்து உழைச்சேன், உழைச்சதுக்குதான் எனக்கு உணவு கிடைச்சிருக்கு, அந்த உணவு உணத்தும் தர்றேன், ஆனா சாப்பிடு, இதே மாதிரி நீ உழைக்கணும், உழைச்சாச்சான் உணவு அப்படின்னு சொல்லி முடிச்சான் அந்த சேவல் வந்து.
1: ஒரு உழைப்பிற்கான
0: ஒவ்வொரு நேரும் ஒவ்வொரு விதமான அவங்களுக்கு ரொம்ப பிடித்த நீதி கதைகள், அப்புறம் வந்து ஒரு பொருளோட இருக்கிற கதைகள், ஒரு மாரல் இருக்கிற கதைகள் இப்படி சொல்லிட்டு போறாங்க இல்லையா. ரொம்ப அருமையா இருக்கு கேக்குறதுக்கு, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா?
1: வந்துடலாமே. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை.
4: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
5: என்ன கதைப்பா?
4: ராஜா ராணி கதை சொல்ல போற, காக்கா குருவி கதை சொல்ல போற.
5: ராஜா கதையா காக்கா கதையா?
4: என்ன கதை? என்ன கதை?
6: கதையா? அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? யாராவது திருடி பழம்
7: எடுத்துட்டாங்கன்னா
8: ராஜா கதை சொல்லு. இளையராஜா கதை சொல்லு.

0: சண்டைதான் எதுக்கு நடந்துச்சு, சண்டைதான் எதுக்கு நடந்துச்சு,
1: காக்கா வடைஞ்சிருச்சுல, அதான் அதான்
0: சண்டைதான் எதுக்கு நடந்துச்சு, காக்கா தான் வடைய திருடுச்சு, நிறையும் தான் பாட சொல்லுச்சு சரிகம் அப்பா.
2: ஓ
3: பாடாதா, சரி
1: காக்கா கா.
2: ஐயோ வடை போச்சு காக்கா, பாவோல
3: ராஜா விடுவாரா?

0: பாட்டு ராஜா பாடுக.
1: ராஜா கதையா காக்கா கதையா?
2: காக்கா ராஜா கதை.

0: இந்த ராஜாக்கு என்ன கதை?
1: சூப்பர்மேன் சூப்பர்மேன் அது சொல்லு அது சொல்லு
2: அந்த கொண்டா கதை சொல்லு அந்த கொண்டா கதை சொல்லு
0: யார் சார் யார் சார் டைனோசர்.

0: சாகணும், புள்ளியா சத்துச்சு.
1: நாடெல்லாம் வாழ்த்து ராஜா வாழ்க.
0: வா, வரும் வா, இட்டு வா.
1: பொறிச்சு

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
3: நேரம் 11:43. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 இது கண்ணாடி மாளிகை.

0: மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு கதையும் காரணமும். பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் மதுரையிலிருந்து மணிமாறன் பேசுறேன். கடைசன் யானமலை பதிப்பு.
0: சொல்லுங்க சார்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: ஆக்சுவலா வந்துட்டு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அவரே சொன்ன விஷயம். ஸோ அதுல மூணு விஷயங்கள் இருக்கும். காரணங்கள் வந்துட்டு நான் கதையை சொல்லி முடிச்சுட்டு சொல்றேன். அவர் படிச்சு முடிச்சுட்டு நேரம் அவருடைய ஆம்பிஷன் வந்துட்டு, அவருடைய எய்ம் வந்துட்டு, நம்ம வந்து ஆகாயத்துல பறக்கணும், ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு போவாரு. அப்போ டேராடூன், இப்ப வந்து ஜார்க்கண்ட், இது வந்துட்டு உத்தரகாண்ட்ல மாநிலம், அது அப்போ யூபியில இருந்தது. அதுல போய் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டு பண்ணோம்னா கடைசியில ரிசல்ட்டுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு வந்துட்டு செலெக்ஷன் ஆகல அப்படிங்கிற ஒரு வந்துடும். அப்ப அவரு திருப்பி என்ன பண்ணுவாருனா, அந்த ரிட்டர்ன் வர்றப்ப நேரா காசிக்கு வந்துருவாரு. காசில வந்துட்டு அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ஏதோ தரிசனம் பண்ணுவாருன்னு சொல்லி நினைக்கிறேன். அங்கே

0: இருந்தது. அதுல போய் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிடுற பண்ணோம்னா கடைசியில ரிசல்ட்டுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு வந்துட்டு செலெக்ஷன் ஆகல அப்படிங்கிற ஒரு வந்துடும். அப்ப அவரு திருப்பி என்ன பண்ணுவாருனா அந்த ரிட்டர்ன் வர்றப்ப நேரா காசிக்கு வந்துருவாரு. காசில வந்துட்டு அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ஏதோ தரிசனம் பண்ணுவாருன்னு சொல்லி நினைக்கிறேன் அங்கே முடிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுவாரு வந்துட்டு இருக்கப்ப அப்புறம் இஸ்ரோல அவருக்கு ஜாப் கிடைச்சிடும். இஸ்ரோல அட்டன் பண்ணுவாரு, இஸ்ரோல ஜாப் கிடைச்சிடும், ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இன்ஜினியர் அதுல வந்து ஜாப் கிடைச்சிடும். கிடைச்சப்பினா திருப்பி என்ன பண்ணுவாங்க அங்கிருந்து அவர் வந்து அதெல்லாம் வேலையை சர்வீஸ்ல இருக்கும்போது அவர் வந்து டிஆர்டிஓக்கு மாட்டிடுவாங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஹைதராபாத்ல இருக்கு, அங்கே அவர் டிரான்ஸ்ஃபர் மாத்திடுவாங்க. மாத்திட்டு அங்க நிறைய அக்னி ஏவுகணை இந்த மாதிரி நிறைய ராக்கெட் அந்த மாதிரி டிஃபென்ஸ் கணக்கு நிறைய இது பண்ணுவாரு. அதுவும் ஏர்ஃபோர்ஸ்க்கு நிறைய பண்ணிருக்காரு. அப்புறம் திருப்பி அதுல இருந்து நல்ல இது பண்ணி அவர் சயின்டிஸ்ட் ஏவுகணை நாயகன் அணுகுண்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ண பின்னாடி அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நாட்டோட பிரசிடண்டா வந்துருவாரு. அவர் பிரசிடண்டா வந்த பின்னாடி முப்படைகளுக்கு அவர் தான் தளபதி. சோ அதே ஏர்ஃபோர்ஸ்ல அவருக்கு கிடைக்காத எரிஜெக்ட் அவருடைய தன்னம்பிக்கை ஹார்ட் ஒர்க்கு அந்த ஒரு நல்ல இதுல வந்துட்டு அவர் வந்திருப்பார். இதே நடந்த இதோட இது இதை நான் சொல்ல தெரியப்படும்.
1: ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. இப்போ இணைப்பிலேயே போகும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: நல்வாழ்த்துக்களுடன் ஈடுபட்டிருந்து சையத் பேசுறேன்.
1: சையத்.
2: ஹலோ
1: சையத்.
2: அதாவதுமா ஒரு கிராம பகுதியில் வந்து ஒரு ஞானி ஒன்று இருந்தார். அந்த ஞானியினுடைய போதனை பண்ணிட்டு இருந்தா அந்த கிராம மக்களுக்கு ஆர்வமா வந்து அந்த கிராம மக்கள் எல்லோரும் கூடி அந்த ஞானி சொல்ற அந்த உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்ப அந்த பக்கமா வந்து ஒரு கொள்ளைக்காரன் எல்லா பழக்கமும் அவங்ககிட்ட இருக்கு. அவன் இதை கவனிக்கிறான், எல்லாம் உட்காந்து பாக்குறாங்களேன்ட்டு அந்த உபதேசத்தை கேட்க பிடிக்கல இந்த கொள்ளைக்காரனுக்கு. கடந்து காதலையும் பஞ்சாடிச்சுக்கிறான். இப்படியே கடந்த ஒரு வாரம் போயிருந்து வச்சுங்க. சரி இவன் என்ன தற்செயலா அந்த காதல இருக்கிற பஞ்சு கீழே விழுந்துருது. ஒரு சில வார்த்தைகள் காதல விழுந்திருந்தா இவனுக்கே அது கேட்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்ப எல்லாம் கூட்ட கலைஞ்சி போன உடனே தனியா போயிட்டு இந்த மாதிரி நீங்க உபதேசம் பண்ணீங்க அவங்களுக்கு அது எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு இந்த கொள்ளைக்காரன் கேட்டிருக்காரு ஞானிட்ட. ஆஹா ஒரு கொள்ளைக்காரனே வந்து நம்ம உபதேசத்தை கேட்க விரும்புறான்னுட்டு அவரு வந்து ஆர்வமா சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் என்ன பண்ணிருக்காரு அவரு கொள்ளைக்காரனாச்சு அவருக்கு என்ன தெரியாது அந்த ஞானத்தை பத்தி அறிவுரை பத்தி. மறுநாள் வந்து அவரு என்ன பண்றாரு நீங்க சொன்னது புரியல ஐயா எனக்கு இன்னொரு தடவை சொல்லுங்க. மறுபடியும் விளக்கமா சொல்லும் போது ரெண்டாவதையும் அது அவருக்கு அந்த கொள்ளைக்காரனுக்கு விளங்கல அந்த செய்திகள் அவருக்கு என்னன்னு விவரம் தெரியல. மூன்றாவது முறையும் போகும்போது சொல்றாரு. நான்காவது முறை போகும்போது ஒண்ணு இப்படிவா இல்லைன்னா அப்படி போன்றாரு. யாரு ஞானி வந்து அந்த கொள்ளைக்காரன் சொல்லும் போது ஓஹோ இதுதான் உபதேசம் போல இருக்கு இப்ப ஒண்ணு இப்படிவா அப்படி போ அதே சொல்லின்னு போய் ஒரு மலை குண்டு மேல ஏறி நீ உட்கார்ந்துடுறாருமா. இது சொல்லின்னு இருக்கும்போது புத்து வளர்ந்து போகுது, ஞானம் வளர்ந்து போகுது. ஞானம் வளர்ந்து என்ன பண்ற கண்ணு பார்க்கும்போது ஒண்ணு இப்படிவா இல்லைன்னு அப்படி போகும்போது அங்க மரம் செய்ய கொடிகள் வந்து அசைவு இந்த வார்த்தையை கேட்டு இவர் வந்து என்ன பண்றாரு இந்த கொள்ளைக்காரன் நேரடியா வந்துட்டு ஐயா ஐயா எனக்கு ஞானம் வந்துச்சு நான் ஞானம் வரல நீனா ஒரு கொள்ளைக்காரன் உங்க ஞானம் வந்துட்டு இல்லையா என்ன அது சொல்லு ஒண்ணு இப்படி வரணும் அப்படி போடுறாரு இங்க ஞானி அண்ணன் போறாரு இப்படி வராரு. ஆஹா நம்ம விட சிறந்த ஒரு இதுதான் இது எது சொல்லுதுமா இறைவனுடைய தியானத்துக்கு வந்து சொல்றதுக்கு மொழி கிடையாது. மொழியில அது வந்து இதுதான் அந்த சொல் அப்படின்னு அவன் கொள்ளைக்காரன் நினைச்சான். அந்த சொல்லை கொண்டு அவன் செய்யும் போது கட்டையில அவன் ஞானம் பார்த்துருப்பான். அவனுக்கு கடல் மேல என்ன உணர்வு இறைவன் நினைப்பதற்கு தியானம் பண்ணுவதற்கு அந்த அவருடைய பேர் தான் வச்சிருக்கு அவசியம் இறைவனுக்கு மொழியோ அது தேவையில்லை. அவனுக்கு உள்ள அந்த உள்ளூர் அந்த பக்தி தான் அந்த பக்தியை கொண்டுதான் அந்த கொள்ளைக்காரன் வந்து ஞானி அடைஞ்சிடறான். இந்த கதையினுடைய சாராம்சம் இதுதான்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க சையத் சார். இப்போ டயனா

0: ஆ சொல்லுங்க சோபனா.
1: அன்னை தெரசா அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவங்க பேரை கேட்டதுமே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்?
0: அதாவது அவங்க ஒரு அவங்களோட ஒரு பொன்மொழி தான் ஞாபகத்துக்கு வரும். கரெக்டாக உதவும் கரங்கள் வந்து பெரியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை தான் அவங்கள பேர் சொன்னோடனே ஞாபகம் வர்ற வார்த்தை எப்பயுமே. உங்களுக்கு
1: அதாவது அன்னை தெரசா அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட அன்பு கருணை அவங்களோட அந்த ஹெல்பிங் மைண்ட் இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரும் சரியா? அவங்களோட முகமும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? சரி அண்ணன் அதாவது ரொம்ப அன்னை தெரசான்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த அன்னைன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்ட கருணையை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்களோட கருணையை வெளிப்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அவங்க சாலையோரத்தில் வந்து முடியாமல் ஒருத்தவங்க படுத்துட்டு இருந்திருக்காங்க, அவங்கள தூக்கிட்டு வந்து அதாவது ஒரு ஐயரவு பார்க்காம தூக்கிட்டு வந்து அவங்களையுமே வந்து பராமரித்து அவங்க உடல் நலத்துக்கு வந்து பாதுகாத்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி கூட வந்து அவங்க சேவையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்பும் கருணையும் அப்படின்றதுக்கு ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து அவங்களோட வாழ்க்கை நெறிய கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்குமே வந்து அந்த அன்பும் கருணையும் அப்படின்றது வந்து தேவைப்படுது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம அந்த அன்னை தெரசா அந்த அவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம்.
0: அதாவது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு அன்போட இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த கதையில இருந்து.
1: எல்லா உயிர்களுக்குமே அந்த அன்புன்றது தேவைப்படுது இல்லையா?
0: கண்டிப்பா.
1: அதாவது ஒரு விலங்கினமா இருந்தா கூட நம்ம அந்த அன்போட சொல்லும் போது அது கேக்குது இல்லையா?
0: கண்டிப்பா. கோபமா இருக்கிறவங்க கிட்ட கூட நம்ம பொறுமையா சில வார்த்தைகள் அன்போட சொல்லும் போது அந்த கோபம் வந்து குறையதானே செய்யுது நமக்கு.
1: கண்டிப்பா.
0: அப்படியே இணைப்புல இருக்கிற நேர்கிட்ட பேசிடலாமா?
1: கண்டிப்பா.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வந்துட்டீங்க, இணைப்புல வந்துட்டீங்க, சொல்லுங்கய்யா.
2: மதுரை கண்ணன்னல் வட்டாரத்திலிருந்து பேசுவது சு போஸ். நான் வந்து இந்த ராமலிங்க அடிகளாருடைய வரலாறுல ஒரு சிறு பகுதியை இப்ப சொல்ல விரும்புறேன். இந்த கதையும் காரணமுங்கிற நிகழ்ச்சியில
0: சொல்லுங்கய்யா.
2: சுமார் 165 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 19th century அந்த மைய பகுதியிலன்னு வச்சுக்காங்க, ராமலிங்க அடிகளார் வந்து எல்லோருக்கும் வந்து வேண்டிய உதவிகள் செஞ்சுக்கிட்டு எல்லோ ஜீவகாருண்ய கொள்கை விளக்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பல அவரை பின்பற்றுவோர் பலர் வந்தாங்க. ஒரு சபை சமரச சுத்த சன்மார்க்க நிலையம்னு ஒன்று அமைச்சாரு. அதன் சந்த சார்பாக நாள்தோறும் அன்னதானங்கள் நடைபெற்று வந்தன. இவருடைய புகழ் நாடெங்கும் பரவியது. இப்படி இருக்கும்போது அந்த இடம் அந்த நேரத்துல வந்து ஜமீன்தார்கள் நாடு முழுவதும் இருந்தாங்க. ஸ்ரீ வளம் அப்படின்னு ஒரு பக்கத்துல அந்த அந்த விழுப்புரம் அந்த நெய்வேலி வட்டாரத்துல ஒரு பகுதி, அந்த ஸ்ரீவளம் ஜமீன்தாருடைய மனைவியார் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாம அவரை இரும்பு சங்கிலியில கட்டி போட்டிருக்காங்க. ஆமா, அந்த நேரத்துல வைத்தியம் இன்றைய வைத்தியம் கிடையாது. அவங்க அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்ரீவளம் ஜமீன்தார் ராமலிங்க அடிகளாரை பத்தி கேள்விப்பட்டு அவர்கிட்ட கூட்டு போய் விபூதி வாங்கி நம்ம ஏதாவது செய்வோம் குணப்படுத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவருக்கு ஞானோதயத்துல தெரிஞ்சிருச்சு. இவரே ஸ்ரீவளம் ஜமீன்தாருடைய இல்லத்துக்கு அந்த அரண்மனைக்கு போனாரு. இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், அவங்கள கூட்டிக்கிட்டு வாங்கங்கிறாரு. உடனே இரும்பு சங்கிலியெல்லாம் எடுத்துட்டு கூப்பிட்டு வர்றாங்க. இவர் ஒன்றும் செய்யல, அருட்பார்வை. இவருடைய பார்வை பட்டது அவ்வளவுதான். உடனே திருநீர் எடுத்தாரு, ஜமீன்தார் கையில கொடுத்து நீங்களும் அணிந்து கொள்ளுங்கள், இவங்களுக்கும் கொடுங்கன்னாங்க. அடுத்த ஓரிரு மணித்துறையிலேயே வந்து அவங்க குணமாயிட்டாங்க. அவருக்கு ஸ்ரீவளம் ஜமீன்தாருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். உடனே அந்த நன்றிக்கடனாக என்ன செஞ்சாருன்னா, இன்னைக்கு சமரச சுத்த சன்மார்க்க நிலையம் இருக்குங்கல்ல, அதுக்கு எழுத்தாப்புல 200 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த 200 ஏக்கர் நிலமும் ஒரே இடத்துல இருக்கிறது ஸ்ரீவளம் ஜமீன்தாருக்கு சொந்தமானது. அதை நன்கொடையா இந்த சன்மார்க்க நிலையத்துக்கு கொடுத்துட்டார். இந்த நிகழ்ச்சியை வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம். இதை வந்து ராஜா சார் அண்ணாமலை செட்டியார், இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க, அதனுடைய நிறுவனர், அவங்க குடும்பத்திலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் இது மாதிரி நம்மளும் பொதுமக்களுக்கு உதவக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு சொல்லி அவர் திட்டமிடுகிறார். எனவே மதுரையில இன்னைக்கு மெஜ்ரா காலேஜ் இருக்கு பாருங்க, அந்த வளாகத்தை பூரா வாங்கிடுறாரு. நம்ம இங்க ஒரு கல்வி ஸ்தாபனம் அமைக்கணும்னு அவரு இப்படி இருக்கும்போது, சரி மதுரையில வேண்டாம், சிதம்பரத்திலே நம்ம அமைச்சிருவோம்னு அங்க ஒரு உயர்நிலை பள்ளியை ஏற்படுத்துறாரு. அப்புறம் பிற்காலத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்துருது. இந்த இடம் சும்மா இருக்கு. இன்றைய மெஜ்ரா காலேஜ் நிர்வாக குழுவினர் அவரை போய் சந்திக்கிறாங்க. ஐயா, இது உங்க இடம்னு கேள்விப்பட்டோம், இந்த இடம்

0: மட்டும் எங்களுக்கு விலக்கி கொடுங்க, நாங்க ஒரு கல்வி ஸ்தாபனம் அமைக்கணும்னு சொன்னாங்க. இவர் இதை கேள்விப்பட்டு கல்வி நோக்கம் என்ற ஒன்றுக்காக மட்டும் இதை கூட நீங்க பயன்படுத்திக்கங்கன்னு தானமா கொடுத்துட்டாரு. அதுதான் இன்றைய மெஜரா காலேஜினுடைய வரலாறு. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கேள்விப்பட்டு இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது காரக்குடி அழகப்ப செட்டியார் குடும்பத்துல. உடனே வள்ளல் அழகப்ப செட்டியார்,
1: அதாவது வர நேர் எல்லாருமே வந்துட்டு அடுத்த நேருக்குமே வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி டயானா, அதாவது நம்ம சின்ன சின்ன சின்ன வயசுலேயே வந்துட்டு பழைய கதையெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கேட்டுருக்கீங்களா?
2: நிறைய கதைகள், நீதி கதைகள், தெனாலிராமன் கதைகள், இதெல்லாம் வந்து கேட்டுருவோம் இல்லையா?
1: கதையெல்லாம் நம்ம கேட்கும் போதே வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தெனாலிராமன் கதைனா அதுல ஏதாவது ஒரு
2: கருத்து இருக்கும்,
1: ட்விஸ்ட் இருக்கும் இல்லையா?
2: கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கும்.
1: அந்த கதை அந்த கருத்து சொல்ல வரதே வந்து ஒரு ட்விஸ்டோட தான் இருக்கும் இல்லையா? சோ அந்த அந்த கதைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன வயசுல வந்து தேர்ஸ்டி க்ரோ கேட்டிருக்கோம். சோ அதுலயே வந்துட்டு அறிவே தான் வந்து ஒரு அதாவது சூழ்நிலைக்கு வந்து ஏத்த மாதிரி நம்ம சிந்திக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு காகம் மூலமா வந்து நமக்கு ஒரு கதையா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேராசை பெரு நஷ்டம் அப்படின்றத வந்து தங்க முட்டை இடுற இந்த மூலமாலாம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப வந்து கதைகள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து நம்ம வாழ்க்கைய வந்து நெறிப்படுத்துறதுக்கு
2: கண்டிப்பா
1: இல்லையா? இப்போ இந்த கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோட முடிகிற தருணத்துக்கு வந்துட்டோம்.
2: ஆமா, கிட்டத்தட்ட நிறைவான ஒரு நேரத்துக்கே வந்துட்டோம்.
1: இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கதையும் காரணமும். கதை என்பது வெறும் கற்பனை அல்ல, அது அனுபவங்களின் தொகுப்பு, வாழ்க்கைக்கான வழிகாட்டி. ஒரு நல்ல கதை ஒரு நல்ல மனிதரை உருவாக்கும். இதுவரை இன்றைய கண்ணாடி மாளிகையில் பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது சோபனா.
2: நன்றி நிகழ்ச்சி, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஸ்நேகிதி. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு படுத்த பாடல்களை நீங்களும் கேட்க கால் பண்ணுங்க. 0452 என்பது மதுரையின் முன்னிணைப்பு. 2530 170 அறிமுக ஸ்நேகிதிகளும் மற்ற அனைத்து ஸ்நேகிதிகளும் வரலாம். 2530 171 என்ற எண்ணில் நிகழ்ச்சியின் துவக்கமாய் ஒரு பாடல் கேட்கலாம். ஆசை திரைப்படத்திற்காக

0: நேரம் 12:07 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். இந்த இணைப்புல காத்திருக்கக்கூடிய முதல் சிநேகிதி யார், இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: எழுந்தாலும் வீரன் அடிபணிய மாட்டான்ங்கிற வரிகளோட அற்புட மல்லிகார்ஜுன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அன்னித்தாய் படத்துல என்றும் 16 வயது 16
0: என்றும் 16 இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்பதான் சொன்னேன் கொஞ்சம் வயசான ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன்.
1: அதாவது ஏதாவது உடற்பயிற்சி செய்யலாம்.
0: உடற்பயிற்சி செய்யணும்.
1: நடைபயிற்சி, உடற்பயிற்சி.
0: எந்த கவலையா இருந்தாலும் விட்டுறணும்ன்றீங்க அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க உடற்பயிற்சி செய்யணும்ன்றீங்க. என்று 16 இருக்க முடியும். சரி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. பாடலை சீக்கிரது உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: நேரம் 12:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: முத்துமாறு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: கழுகு படத்துல இருந்து பாட்டு வேணும் மேடம்.
0: கழுகு படத்துல இருந்து என்ன பாடல்?
2: ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
0: ஏதாவது ஒரு பாடல் கேட்டலாமா? சரி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
2: தேங்க்யூ மேடம்.
0: பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்

0: நேரம் 12:18 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த ஸ்நேகிதி யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: அன்பாக உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: நண்பகல் வணக்கம் உங்களுக்கும். சொல்லுங்க, யார்?
1: வேலூர் வட்டம் 50 இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைசெல்விங்கம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் மீதானே என்ற பொன் வசந்தம். பாடல் என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், அந்த பாடல் கொடுத்துருமா?
0: நாங்க வரேன்னு சொன்னாலும் நீங்க கூட்டு போக மாட்டீங்க, வேண்டான்றீங்க. அப்படித்தானே?
1: கண்டிப்பா கூட்டிட்டு போவீங்கம்மா.
0: பாடலுக்கு
1: மட்டும்தான்
0: மிக்க நன்றி. பாடல் கேட்டுலாமா?
1: நன்றிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சிமா. உங்களுக்கும் நன்றிங்கம்மா.
0: நன்றி. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் இசைக்கிறது.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: நேரம் 12:24. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதி. ஸ்நேகிதிகளின் விருப்ப படங்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது அடுத்த

0: ஸ்நேகிதி யாருங்கிறது பிறகு வணக்கம்.
1: செல்லூர் மணவாள் நகர்ல இருந்து சுதா பேசுறேன்.
0: சொல்லுங்க சுதா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அண்ணாமலையில இருந்து வெற்றி நிச்சயம்
0: கேட்டலாமா? பாடல்
1: கேட்கலாம்.
0: நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. உங்களுக்காம் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காம் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: நேரம் 12:29, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: முருகன் கோவில் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: சிநேகிதி நிகழ்ச்சியில் சிநேகிதிகளின் விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கேட்டுட்ருக்க சிநேகிதிகள், நீங்களும் உங்கள் மனசுக்கு படுத்த பாடல்களை கேட்டு ரசிக்க கால் பண்ணுங்கள். 0452 என்பது மதுரையின் ஒன் இணைப்பு. 2530170 அறிமுக சிநேகிதிகளும் பரிச்சயமான அனைத்து சிநேகிதிகளும் வரலாம். 2530171 என்ற எண்ணில் இப்போ ஒரு பாடல் கேட்டலாம். அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திற்காக

காற்றில் நானே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 12:34 நம்மிடம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சிநேகிதி. இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்துமா?
1: நாகமலைப்பட்டில இருந்து அஜிதா பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மறுமலர்ச்சி படத்துல இருந்து நன்றி சொல்ல உனக்கு, அந்த பாட்டு மேடம்
0: கேட்டலாமா? பாடல்
1: கேட்கலாம்.
0: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு உங்களுக்கும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்கும் பாடல் இதோ காட்டலைகளில்.

ஏலம் 12:38 45 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஸ்நேகிதி. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க 04552 என்பது மதுரையின் முன்னிணைப்பு, 25:30 மற்றும் 25:30 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் காத்து கொண்டு இருக்கிறது உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறியச் செய்தவர் மாபொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் ஆக்கர்மன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள்

0: குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப்பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ நண்பர்களின் அழுத்தத்தினாலோ மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப்பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள்

0: சந்திக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ நண்பர்களின் அழுத்தத்தினாலோ மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப்பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின் போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறியச் செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: மத்திய அரசாங்கத்துல இந்த சோலார் திட்டங்கள் வந்து மானியத்தோட தராங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்துல இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னு அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன் கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட்ல பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதுல இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால மொத்தமா பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில எனக்கு கிடைச்சது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாசத்துக்குள்ள எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்ப நான் 3500 ரூபா போல பில் கட்டிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்ப எனக்கு வரதில்லை. அதனால இப்ப நான் என்னோட வீட்டுல வந்து ஏசி, மிக்சி, கிரைண்டர், லைட், ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து.
1: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான 2வது பேக் சிலிக்கா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப்

0: அக்கர்மான் கூறியுள்ளார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்றுப் பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 12:54 39 நடிகள் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த, பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரோசி.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தை வென்ற காவிய கானங்களாக வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக வெண்ணிற ஆடை திரைக்காவியத்திலிருந்து, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பு, கண்ணதாசன் வரிகளில், பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் நேர்களுக்காக.

தேன் சிந்தும் மதுர கானங்களாய் வலம் வருகிறது வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக அரச கட்டளை திரைக்காவியத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையமைப்பில் ஆலங்குடி சோமு வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் கற்றடைகளில் நேர்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக சாரதா திரைக்காவியத்திலிருந்து கேவி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் TM சௌந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: நேரம் பகல் 1:15 என கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். போதைப் பொருள் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் மனநல ஆலோசகர் ஐஸ்வர்யா கணேசன் அவர்கள்.
2: வணக்கம். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங். இந்த டேயை நம்ம எதுக்காக அப்சர்வ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ட்ரக் அபியூஸ்க்கு அதாவது போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களை வந்து நம்ம மீட்டெடுக்கிறதுக்காகவும் அதை பத்தின அவேர்னஸ் கொண்டு வரது, போதை பொருள வந்து கடத்துறாங்கல்ல நிறைய, அதுக்கு அகெயின் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்காகவும் அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு தான் இந்த டே வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். ட்ரக் அபியூஸ் சொல்லும் போது ட்ரக் அபியூஸ் விக்டிம்ஸ் எல்லாருமே பேட் பீப்புள், அவங்க எல்லாருமே கெட்டவங்க, இல்லைன்னா அவங்க எல்லாருமே பேட் சாய்ஸஸ் மேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கிடையாது. சைக்காலஜிஸ்டா நான் என்ன சொல்லுவேன்னா, அடிக்ஷன் சொல்லும் போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்த் கண்டிஷன். ஏன்னா இது நம்மளோட மூளையோட ஃபங்க்ஷனை வந்து அஃபெக்ட் பண்றதுனால இட்ஸ் அ ஹெல்த் கண்டிஷன். சோ இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஹியூமன் பீயிங்கோட மெமரி பவர், அவங்களோட டிசிஷன் மேக்கிங், இது எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். சோ யாருமே வந்துட்டு ஒரு நாள் திடீர்னு எந்திரிச்சோம்னா வந்து ட்ரக் அபியூஸ் விக்டிமா மாறணும், போதை பொருளுக்கு வந்து அடி ஆகணும் அப்படின்னு யாருமே ஸ்டார்ட் பண்றது கிடையாது. ஏதாவது க்ரானிக்கா இல்னஸ் இருந்தது, பெயின் இருக்கு அப்படின்னா, அந்த பெயினை மறக்கிறதுக்காகவும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்காகவும் நிறைய பேர் ட்ரக் வந்து யூஸ் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. சில பேர் ரிப்பீட்டடான ட்ராமா, ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட், ஏதனா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், இந்த மாதிரி ட்ராமா கோ த்ரூ பண்ணிட்டே இருக்கும்போது அதுல இருந்து வெளியே வர்றதுக்காகவும் ட்ரக் வந்து யூஸ் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. சம்டைம்ஸ் பியர் பிரஷர், நம்மளோட சுத்தி இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க அதை வந்து யூஸ் பண்ணு, சும்மா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி உள்ள போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்னு ஈஸியா அவைலபிளா இருக்கு. இப்ப நான் ஒரு ஸ்லம் ஏரியாலயோ இல்ல ஒரு பர்டிகுலர் செக்ஷன் உள்ள ஒரு ஏரியால இருக்கேன்னா, அந்த மாதிரி இடத்துல இந்த ட்ரக் அபியூஸ் எல்லாம் வந்து நிறையவே நடக்கும். சோ அந்த மாதிரி ஈஸியா அவைலபிளா இருக்கும் போதும் நான் பழக்கத்துக்குள்ள போறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு ட்ரக் அபியூஸ் விக்டிம்ஸ் முன்னாடியும் அந்த விக்டிம் மட்டும் அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்களோட வெல்பீயிங் மட்டும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத தாண்டி அவங்க கூட இருக்கவங்களோட வெல்பீயிங்மே அஃபெக்ட் ஆகுது. நம்ம இதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் பாக்குறத தாண்டி இது வந்து ஒரு சொசைட்டியோட ஹெல்த் இஷ்யூ. ஸோ இதை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இதை வந்து தடுக்கிறோம் அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி தான் அவங்கள அபியூஸ் அந்த ஸ்டேட்டுக்கு போறதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ட்ரக் அபியூஸ்ல இருந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒருத்தவங்களோட ஹெல்த். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களோட ஹெல்த் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸா வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதை லூஸ் பண்ணதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ரிப்பீட்டடா நான் ட்ரக் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது என்னோட குடும்பத்திலயும் சரி, சொசைட்டில நான் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற என்னோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து அந்த இடத்துல போகுது. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லா இடத்துலயுமே அஃபெக்ட் ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு 25 வயசு 26 வயசு இருக்கேன், வேலைக்கு போகணுன்ற ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு நான் வேலைக்கு போகாம ட்ரக் அபியூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கும் போது என்னோட ஃபியூச்சர் வந்து அந்த இடத்துல கேள்விக்குறியாகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவலா வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த வெல்பீங் எல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது இது வந்து கம்யூனிட்டியாவும் ஃபேமிலியும் வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒரு இண்டிவிஜுவல் வந்து ட்ரக் அபியூஸ் யூஸ் பண்றாங்க, விக்டிமா இருக்காங்க அப்படின்னும் போது இல்லீகல் டிராபிக்கிங் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அதாவது போதைப் பொருள் கடத்துறாங்கல்ல, ஸோ இதெல்லாமே வந்து அவங்க வந்து இந்த பிஹேவியர் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி. இல்லீகல் டிராபிக்கிங் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அது ஒரு பிசினஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து எனக்கு தேவைன்னு சொல்லி போய் நான் காசு கொடுத்து அதை வாங்கும் போது நான் இன்டைரக்ட் டிராபிக்கிங்க வந்து நான் வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அது ஒரு செயின் மாதிரி அந்த இடத்துல போயிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஒரு இண்டிவிஜுவலை வந்து நம்ம அந்த இடத்துல அந்த ட்ரக் அபியூஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த டிராபிக்கிங்கும் அந்த இடத்துல கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ டிமாண்ட் இல்லை, எனக்கு தேவை இல்லை, யாரும் வாங்கலை அப்படின்ற போது அந்த இடத்துல சப்ளையுமே வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நம்ம காப்பாற்ற காப்பாற்ற என்ன ஆகும்னா இல்லீகல் டிராஃபிக்கிங்கையும் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தக்க இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றோம், இதை கொண்டு போய் சேர்க்கிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னும் போது நம்ம இல்லீகல் டிராஃபிக்கிங்கையும் ட்ரக் அபியூஸ் விக்டிம்ஸையும் நம்ம அதுல இருந்து காப்பாற்றலாம். ஆஸ் அன் இண்டிவிஜுவல்

0: இண்டிவிஜுவல் ஆஸ் அ பேரண்ட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஆஸ் அ ஸ்பௌஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதை பத்தி ஓபன் அப் பண்ணி பேச வைக்கிறோம். உங்களை ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல ஃபேமிலிஸ்ல வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு ஓபன் கம்யூனிகேஷன் கொண்டு வந்தோம்னா ஆப்வியஸா இதை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து கட்டுப்படுத்தலாம். செகண்ட் வந்து ஒரு இஷ்யூ இருக்கு, லைஃப்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கல, நம்ம திட்டுறதோ அடிக்கிறதோ பண்ணாம அவங்களை கூப்பிட்டு என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு அதை சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம வந்து அந்த ரெசிலியன்ஸ வந்து சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க அந்த இந்த மாதிரி நெகட்டிவான பிஹேவியருக்குள்ள போகாம இருப்பாங்க. ஸோ எப்படி ஃபெயிலியரை ஹேண்டில் பண்றது, லோன்லினஸ் எப்படி வந்து கோப் அப் பண்றது, இப்போ ரிலேஷன்ஷிப்லாம் பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஃபேமிலியா இருந்து எப்படி சப்போர்ட் பண்றது, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே டீச் பண்ணோம் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி நெகட்டிவான பிஹேவியருக்குள்ள போக மாட்டாங்க. லாஸ்டா பார்த்தோம்னா எப்படி ஒரு ட்ரக் அபியூஸ் விக்டிமா வந்து நம்ம காப்பாற்றலாம், எப்படி அவங்க சொசைட்டியோட ரீயூனைட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் தான். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு டீஅடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு, கவுன்சிலிங் சர்வீசஸ் இருக்கு, டீடாக்ஸ் தெரப்பீஸ் இருக்கு, குரூப் தெரப்பீஸ் இருக்கு. இதெல்லாமே வந்துட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் என்ஜிஓஸ் வந்து நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மதுரையில பாத்தீங்கன்னா நம்ம மதுரை ஜிஹெச்லயே வந்துட்டு டீஅடிக்ஷன் சென்டர் வந்து உள்ளே இருக்கு. ஸோ யாரையாவது நீங்க வந்து ரோட்லயோ இல்ல உங்க தெரிஞ்சவங்க யாரோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இருக்காங்கன்னா ஒரு டைம் மட்டும் அவங்கள வந்து ஒரு செஷன் அட்டன் பண்ண சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து அவங்களே போய் அதை அட்டன் பண்ணி அவங்களும் சொசைட்டியோட திரும்பி ரீயூனைட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னா ட்ரக் அபியூஸ் விக்டம்னு சொல்லி அவங்கள வந்து நெகட்டிவா தான் பாக்குறோம், தப்பா தான் பாக்குறோமே தவிர ஓகே இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு, இவங்க எதுனால இந்த மாதிரி ஆனாங்க, இவங்கள நம்ம சொசைட்டியோட திரும்பி எப்படி ரீயூனைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது. நம்ம அவங்களை பார்த்தோம்னா பயந்தோ இல்லைன்னா ஒரு அவர்சிவாவோ நம்ம அந்த இடத்துல இருந்து போக தான் ட்ரை பண்றோமே தவிர நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஒரு சொசைட்டில ஒரு இண்டிவிஜுவலா நம்மளுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம யாருமே நினைக்கிறது இல்ல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஒரு நம்மளுக்குள்ள ஒரு பிளட்ஜ் மாதிரி எடுத்துட்டு நம்ம இனிமே இன் ஃபியூச்சர் நம்ம யாரையோ பாக்குறோம் அப்படின்னா இந்த ஹெல்ப் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா வந்து ஒரு இண்டிவிஜுவல் இல்ல நீங்க ஒரு ஃபேமிலி ஒரு சொசைட்டியை வந்து நீங்க சேவ் பண்றீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். தேங்க்யூ சோ மச்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது போதைப்பொருள் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கினார் மனநல ஆலோசகர் ஐஸ்வர்யா கணேசன் அவர்கள்.

இன்னிசை குயில்களின் மெல்லிசை மெட்டுக்களாய் காற்றலைகளில் வளம் வருகிறது. தீன் சிந்தும் மதுர கானங்களாய் வசந்த கானங்கள். கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள திரை காவியம் ஓட்டி வரை உறவு. எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பு, கண்ணதாசன் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ், எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் நேர்களுக்காக. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்களின் நினைவிற்கு, வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: இசையோடும் அழைத்தோடும் இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. வலம் வருகிறது காலத்து வென்ற காவிய கானங்களாய் வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தோறும் அடுத்த பாடலாக கல்யாண பரிசு திரைக்காவியத்திலிருந்து. இத்திரைக்காவியத்திற்கு AM ராஜா இசையமைச்சிருக்காங்க. AM ராஜா பி சிசுலாவுடன் இணைந்து பாடிய பாடல் வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாடல் கேட்டுவிடலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
1: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன். மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது தேன் சிந்தும் மதுர கானங்களை வசந்த கானங்கள். கேட்க இருக்கும் அடுத்த பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் பணக்கார குடும்பம் திரைக்காவியத்திலிருந்து. பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தோறும் அடுத்த பாடலாக வேதா இசையமைப்பு, கண்ணதாசன் வருகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் சிஐடி சங்கர் திரைக்காவியத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அது எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ் நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ் நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ் நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

காற்று அலைகளில் நெஞ்சில் நின்ற கானங்களை இசைத்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்.

0: லட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பகிம் சந்திர சாட்டர்ஜியின் 188வது பிறந்தநாளையொட்டி பிரதமர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை நாடு கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் இந்த பாடல் மூலம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு எழுச்சியூட்டி அனைவருக்கும் உத்வேகத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் போதைப்பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா போதைப்பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைவரும் ஒருங்கிணைந்து போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்த அவர் ஆன்மீக தலைவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் ஒரே தளத்தில் இணைந்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பாக தகர்க்கும் போது போதைப்பொருள் ஒழிப்பில் நாம் வெற்றியை எட்ட முடியும் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று போதைப்பொருள் இல்லா பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது.
1: நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.
0: தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டரங்கில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு மாரத்தானை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜும் விருதுநகரில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் தொடங்கி வைத்தனர். அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதனிடையே போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணிகளில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கடலூர் ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பதக்கங்கள் வரும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைய பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகளிர் கூட்டத்தில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நம் நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும் மகளிர் சக்தி மற்றும் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்க திட்டங்களினால் பெண்களின் பாதுகாப்பு, நலவாழ்வு, பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பெண்களின் பொருளாதார தலைமைத்துவம் குறித்த அனுபவங்களை பகிர தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கெய்லுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் இஸ்லாமிய பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் உண்மை, அறம் மற்றும் நீதியை நிலைநாட்ட தமது இன்னுயிரை ஈந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடி

0: பிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹசரத் இமாம் உசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் உசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகூர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா என்னும் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வேலூரில் இஸ்லாமியர்கள் மகரத்தை ஒட்டி துக்க பாடல்களை பாடிய வண்ணம் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இந்த பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், இந்த ஆலைகள் இன்னும் 1 கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்.
3: இங்க வந்து சட்டத்துக்கு புறமா சீல் வச்ச ஃபேக்டரி 4 ஆச்சு. நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்ட்டு வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில வந்துட்டு ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க நைட்டு. இப்ப நாங்க வந்து கையங்கலமா புடிச்சிருக்கோம். சட்டத்துக்கு விரோதமா எது பண்ணாலும் நாங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானத்தின் 121 பிறந்த நாளை ஒட்டி சென்னை தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சமூக விரோதிகள் அதிகம் உள்ள பகுதிகளில் GPS பொருத்திய இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
4: சிவகங்கை மாவட்டத்தில் 24 மணி நேர ரோந்து பணி மேற்கொள்ளும் விதமாக ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கூறியுள்ளார். முதற்கட்டமாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் துவங்கப்பட்டுள்ளது எனவும், இதற்காக 16 வாகனங்கள் வழங்கப்பட்டு 32 காவலர்கள் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ முருகன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு ஆஸ்திரேலியா, ஈக்வடார், ஐவரிகோஸ்ட், ஜப்பான், ஸ்வீடன் அணிகள் முன்னேறியுள்ளன. லண்டனில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 1:55. இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கப் போவது மனம் மாறாமல் தென்றலாக உங்கள் செவிகளுக்கு வருவது தெம்மாங்கு பாடல்.
2: தெம்மாங்கு பாடல்கள் கிராமப்புறத்துல இந்த தெம்மாங்கு பாடல்கள் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷத்தை வழங்குறதுக்காக காத்துட்டு இருக்கோம் நேர்களே. தெம்மாங்கு பாடல் முதலாவதாக எந்த பாடல் கேட்க போறோம்?
1: கும்பகர தங்கையா படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக
2: கேட்டுடலாம்.

0: 2:28 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தித்திக்கும் பாடலாக தெம்மாங்கு பாடல்
1: கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்ததாக என்ன பாடல் கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க நேர்கள்?
0: வருஷம் 16 படத்தில் இருந்து உங்களுக்கான ஒரு பாடல்
1: இதோ.
2: பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: மணி 2:33 மண்மாசம் வீசும் தெம்மாங்கு பாடல்
3: கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இப்போ அடுத்ததாக என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு ஆவலோடு காத்துட்டு இருப்பாங்க நேயர்கள். என்ன பாடல் கேட்க போகிறோம்?
2: கரகாட்டக்காரன் படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்
3: கேட்டுடலாமே.

0: அடுத்த நிகழ்ச்சியாக 3 மணிக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, அதனை தொடர்ந்து 3:30 மெல்ல வரும் பாட்டு.
1: நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே தெம்மாங்கு பாட்டு. இப்ப அடுத்ததாக நம்ம எந்த பாடல் கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம்?
0: அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டிருக்கீங்க தெம்மாங்கு பாடல்.
1: மனம் குளிர்ந்து கொண்டிருக்கிறது நேர்களே. இப்ப அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போறோம்?
0: பிரியங்கா படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்
1: கேட்டுலாமே.

0: 2:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மண் வாசனையுடன் வரக்கூடிய தெம்மாங்கு பாடல்.
1: மண் வாசனை அப்படின்றது எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படி எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி தான் தெம்மாங்கு பாடல். இப்ப அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போறோம்?
0: அரண்மனை கிளி படத்திலிருந்து ஒரு பாடல்
1: கேட்டுலாம்.
2: அடிப்போம்.

0: இன்னிசை சாரலாய் மழையின் துரலாய் மதிய வேளையில் கேட்டு ரசித்தது தெம்மாங்கு பாடல். இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ் மற்றும்
1: கிளாரா.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயும், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்று

ஊர் ஆவடி, சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை சென்ட்ரல், பொன்னமராவதி, ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பூடல், ஆயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் ஆலக்கரை, சென்னை கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம், பாரிமுனை, மதுரவாயல், அண்ணாநகர், செம்பரம்பாக்கம், சென்னை நீலாங்கரை, மாதவரம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பெரம்பூர், பேசின் பாலம், வாலாஜா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. குன்னூரில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். சென்னை, கடலூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 28ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 29ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். 30ஆம் தேதி முதல் வரும் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3 மணி.

0: அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, இனிமை என்னும் இசையால் நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இன் மெல்ல வரும் பாட்டு. மதிய நேரம் முடியும் வேலை, மாலை நேரம் தொடங்கும் நேரமாகவும் இந்த மாலை நேரம் 3:31 இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த நேரத்துல நமக்கு மனதிற்கு இடமான பாடல்களை அது தந்து தரதுக்காக மெல்ல வரும் பாட்டு வந்துகிட்டு இருக்கங்க. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 முதல் பாடல் உங்களுக்காக இதோ.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

இசைக்கும் இன்பத்துக்கும் தூரமே இல்லைங்க. இசையை தனியாகவும் இன்பத்தை தனியாகவும் பிரித்து வைக்கவே முடியாது. மெல்லமான இந்த பயணத்துல மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. மெல்லமான இசைகளை தந்து கொண்டிருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. அடுத்து வரும் பாட்டு கூட காற்றோடு வீசி வருகிறதுங்க, வீசும் காற்றாக.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

காதலுக்கு வயசே இல்லைந்தாங்க சொல்லணும். அன்னையிடம் தொடங்குற இந்த காதல் வந்து பருவ காதல், முதுமை காதல்னு சொல்லிட்டு நம்மளோட இறுதி காலம் வரையும் காதல் நம்மளோட தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க இருக்கு. அந்த மாதிரி காதல் பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நான் ஏற்கனவே சொன்னேங்க, பயணப்படுறோம் வாழ்க்கையில் வந்து ஒரு பயணப்படுறோம், மெல்லிசையோடு பயணப்படிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி பயணத்தில் காதலும் கூட ஒரு பயணம் தாங்க. அந்த காதல் வந்து அன்பின் வெளிப்பாடு தாங்க. நீங்கள் நினைக்கும் காதல் எல்லாமே ஒரு அன்பின் வெளிப்பாடு தாங்க. அந்த காதல் பூவாசமாக வருகிறது. இது உங்கள் காதுகள் அருகில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நம் இசை எனும் இணைய இனிமையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இன் மெல்ல வரும் பாட்டு. நேரம் 3:51 ஆயிட்டு இருக்குங்க. ரொம்ப அழகான இந்த நேரத்துல நம்ம எல்லா பாடல்களுமே அருமையா கேட்டுக்கிட்டு இருக்கோம். மெல்லமான பாட்டலா இந்த காதலுக்கு என்ன உவமை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா காதல்ல தான் பெண்களை வந்து பூவாகவும் நிலவாகவும் எதா வேணாலும் வர்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த காதல் பாடல்களும் காதலோட இசையும் ரொம்ப இனிமையாவே இருக்குங்க. அப்படிப்பட்ட பாடல்கள் தான் இனிமே வரப்போகுது. அந்த பாடல் இதோ உங்களுக்காக.

இணைந்துள்ளோம். நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டோட மெல்ல மெல்ல இந்த மாலை நேரமும் நம்மள நெருங்கிட்டே இருக்கு. நேரம் 3:56 நிறைவான பாடல் தர போறேன் இப்ப உங்களுக்காக. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் மெல்ல வரும் பாட்டில்

0: மெல்ல வரும் பாட்டு இனிது நிறைவடைகிறது. இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: சுருக்கம்
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் அனைவரும் ஒருங்கிணைந்து பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தாவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்கான ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. கல்லையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2nd இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 எடுப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2nd ஆட்டம் இன்று

லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் மாலை 4:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: வணக்கம் நேர்களே, அதிரடியான அமர்க்களமான ஆட்டக்களம் இன்னைக்கு வசந்தன் கோவினுடைய ஆட்டக்களம் தான் கேட்கறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்கோம்.
6: என்ன இன்னைக்கு வந்து ஆட்டக்களத்தில் பண்ண போகிறோம்?
5: ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு, வித்தியாசமான விளையாட்டு நம்ம விளையாண்டே இருப்போம். இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாக யோசித்து அவ்வளோலாம் வேண்டாம், நம்ம நேயர்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு ஹம்மிங் மாதிரி ஒரு பாடலை நாங்கள் கொடுப்போம். நீங்கள் அதை அப்படியே பாடினா போதும். இதோடய தலைப்பை அப்படியே பாடினா போதும், அதுதான் இன்னைக்கு ஆட்டக்களத்தினுடைய தலைப்பு. சரி, அப்படியே பாடினா போதும். அப்படியே பாடினா போதுமா?
6: அப்படியே பாடினா போதுங்க,
5: அது மட்டும் போதும். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆனால் சரியாக பாடணும், அப்போ தான் உங்களுக்கான பரிசு பாடல் அப்படின்னு சொல்ல மாட்டோம், எங்களோட பாடலை நாங்கள் கொடுப்போம். என்னென்ன நம்பர்ஸில் வந்துடலான்னு சொல்லிடலாமா?
6: சொல்லிடலாம். இருபத்தஞ்சு 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 அனைத்து நேயர்களும், 0452 என்ற மதுரையின் முன்னினிப்போடு நீங்கள் பங்கு பெறலாம்.
5: வசந்தன் கோவின் ஆட்டக்களம் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: வசந்தன் கோவினுடைய ஆட்டக்கொள்ளம் இன்னைக்கு அப்படியே பாடுனா போதும். நம்ம சொல்லியாச்சு, இன்னொரு முறை 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 அனைத்து நேர்களும், 0452 மதுரை முன்வினைப்புடன் இன்னைக்கு ஆட்டக்கொள்ளத்தினுடைய விளையாட்டு
6: அப்படியே பாடினா போதும்.
5: நேர்கள் காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே பாடினா போதும்ன்றதுக்கு ஒரு உதாரணமா ஏதாவது சொல்லமா?
6: இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டு போடுறோம், ஒரு ஹம்மிங் மாதிரி போடுவோம்.
5: எப்படி ஹம்மிங் வரும்?
6: காளிதாஸ்
5: மற்றும் கிளாரா நேர் காத்துட்டு இருக்காங்க, அழைத்து விடலாம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
10: வணக்கம்.
5: யாரு, எங்க இருந்து?
10: வணக்கம், ராமநாதபுரம் மாவட்டம் எம்னேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
5: நலமா இருக்கோம். சுமதி, ஃபர்ஸ்ட் லைன்ல

0: கடைசிக்கு ஓடி ஓடி வந்துட்டீங்களா?
1: பாடுங்க,
0: அப்படியே பாடணும். உங்க வீட்டுக்கார பக்கத்துல இருக்காரா? பாட்டுலயே ரெண்டு பேரும்
2: தான் பிடிச்ச பாட்டு.
0: சரி, பக்கத்துல அவங்க யாரும் இருக்காங்களா வீட்டுல?
2: என் பொண்ணும் பையனும் இருக்காங்க.
0: அப்படி நீங்க பாடும் போது அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? வீட்டுல வேற எதுக்குண்ணா சாப்பாடு கிடைக்காம போயிரும், அதனால அப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம், யார் இங்க இருந்து
0: லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
4: வணக்கம்
0: மேடம். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். சரியா, இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்?
4: இந்த பாட்டு போடுவீங்க, அப்படியே பிசிர் அடிக்காம பாடணும்.
0: சரி, அப்படியே பாடணும். ஓகே, உங்களுக்கான கிளிப்பிங் இது. கேட்டீங்களா? கடைசி சரியா வராத மாதிரி இருக்கு. இன்னொரு கிளிப்பிங் போடுங்க. பாடுங்க.
4: சந்தோஷமா
0: இருக்கணும் அப்படின்றதா எங்களுடைய ஒரு ஆசையும்.
4: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி.
5: ரொம்ப கோபமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன்.
0: பண்பலையில இப்ப ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. இது வசந்தன் கோவில் அட்டக்குளம். Oh, yo, people.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: நேரம் மாலை 4:16. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?

0: எப்படி தெரியும்?
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
4: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
3: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: வசந்த் கோவின் ஆட்டங்கள் தான் விளையாண்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, அப்படியே பாடினா போதும்.
6: அதிரடியான அமர்க்கலமான ஆட்ட ஹாசமா விளையாண்டு இருக்கோம். அடுத்த நேரம் யார் எங்க வந்திருக்காங்கன்றது கீட்டு எல்லாமே. வணக்கம்
7: வானொலி
6: சத்தத்தை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. உங்களுக்கான கிளிப்பிங்
7: இதுவும்
6: கேட்டீங்களா?
5: ஐயா கேட்டிங்களா?
6: இல்ல, வாழ்க வளமுடன் அப்படின்றத ஒரு அஞ்சு தடவை சொல்லிட்டு
5: வாழ்த்திட்டு அப்படியே முடிச்சிட்டாரு,
6: கிளம்பிட்டாங்க. ரொம்ப நன்றி, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். கடைசி வரைக்கும் நம்ம பேசுறத கேட்கவே இல்லையே.
5: அவர் என்ன சொல்லணுமா, டப டப டப டபனு அப்படியே சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டு வணக்கம்னு சொல்லி கிளம்பிட்டாரு.
6: வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
8: வணக்கம் வணக்கம வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
8: நான் மதுரை பாலரங்கபுரத்துல இருந்து உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
9: எங்க இவ்வளவு தூரம்?
6: அதானே
8: என்ன
6: விளையாண்டு
5: சொல்லுங்க.
6: அப்படியே
8: புரியற
6: மாதிரியான ஹம்மிங்காவே எடுத்து வந்துருவோம். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
9: பேசி
6: அனுப்பிச்சிட்டேன். வணக்கம் வணக்கம
5: வணக்கம்.
6: வசந்தன் கோவை நாட்டு காலத்துல இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு வந்திருக்காங்கன்றது கீட்டு இல்லாமே. வணக்கம்
5: வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க?
6: லைன் கட் ஆயிடுச்சு, அடுத்த நேயரோடு ஓடி வந்துட்டாங்க. வணக்கம்
10: வணக்கம், இருவருக்கும் மாலை வணக்கம். ஜெய்ஹிந்துபுரத்துல இருந்து பாலகுருவின் பேசுறேன்.
6: இவ்வளவு நீ

0: நிதானமா தான் இருப்பீங்களா எப்பயுமே?
1: என்ன
0: விளையாண்டு
2: இருக்கோம்
0: வந்துருச்சு, பேச வந்துட்டாங்க. உங்களுக்கான கிளிப்பிங்ஸ் இதோ கேளுங்க, சரிங்களாப்பா?
2: ஓகே.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: அப்படியே பாடுங்க, அப்படியே
1: பண்ணுங்க. அதுக்கு மேல தெரிய
0: மாட்டேன். வீட்டுல சுத்தி யாராவது இருக்காங்களா?
1: நிறைய இருக்காங்க.
0: எப்படி ரியாக்ட் பண்றாங்க? அவங்களுடைய முகத்துல என்ன மாதிரியான ஒரு பாவனைகள்லாம் வருதுன்னு சொல்லுங்க.
1: தலைவிரிச்சு ஓடுற மாதிரி உட்காந்துருக்காங்க.
0: அப்ப நீங்க சரியா பாடலன்னு அர்த்தம்.
1: என் பேரை உட்காந்து இருந்தா பாத்துக்கிட்டே இருக்கேன்.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: யாருங்க இருந்து?
0: வசந்தன் கோவை நாட்டுக்குள்ள.
3: வணக்கம் சகோதரிக்கும் சகோதரருக்கும் வணக்கம் குருவது. புதுக்கோட்டை மாவட்டம் கானாமட்டில இருந்து பழனி ஆகி பேசுறேன். பாட்டு பாட்டு ரொம்ப ஜாலியா இருக்கு.
0: ஜாலியா இருக்குதா? எங்களுக்கு அதுதான் சொல்லும் போதே இந்த சிரிப்பு தாங்க. இந்த சிரிப்பு தாங்க.
3: ஈஸியா போறேங்கம்மா.
0: ஏங்க ஹம்மிங்ல என்னங்க ஈஸி இருக்கு? அப்படியே பாட போறீங்க சரிங்களா?
3: நான்
0: உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அதாவது பெண்மணிகள் வந்தா அவங்களுக்காகவே ஒரு பெண் குரல்ல இருக்கக்கூடிய ஹம்மிங்கா நாங்க எடுத்து வந்திருக்கோம்.
4: உங்களுக்கான
0: கிளிப்பிங்ஸ் இதோ.

0: பாடுங்க.
1: கேட்டீங்களா? நீங்க சிரிக்கிற வாகம எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. அப்படியே பாடிடுங்க.
2: முன்னாடியும்
0: சிரிப்போட வந்துட்டு சிரிப்போட போயிருக்காங்க. பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம். இது வசந்தன் கோவை, நாட்டகுளம்.

0: நேரம் மாலை 4:29. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: ஆகாசவாணி மதுரை பண்புலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்புலி 100.9 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற 25, 30, 170 அறிமுக நேயர்களும், 25, 30, 171 அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு பங்கு பெறலாம். என்னுடைய தலைப்பு
6: அப்படியே பாடினா போதுங்க, அதுதான் தலைப்பு. கதிர்குடி நேர சந்திச்சிடலாமே. வணக்கம்.
5: வணக்கம்.
7: வணக்கம் காசி. காசி மகன் குறித்தாய்.
6: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்?
7: அப்படியே பாடணும்.
6: பாடிடுவீங்களா?
7: ட்ரை பண்றேம்மா.
6: ட்ரை பண்றேன். பாடுவேன் அப்படின்றத உறுதியா நம்பிக்கையோட சொல்லுங்க.
7: நம்பிக்கையோட சொல்லுவோம், பாடி முடிச்சிடுவோம்.
6: நல்லது, உங்களுக்கானது. பாடுங்க
7: இன்னொரு
6: முறை உங்களுக்காக. சரியா வந்துருச்சா?
7: அதானா
6: ராகத்தோட பாடணும்ல? ஒத்துக்க முடியாதுங்க, ஒத்துக்க முடியாது. நன்றி நன்றி நன்றி, முயற்சி பண்ணிருக்கிறோம். நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். நேரம் 4:00.

0: மணி 31 நிமிடங்கள் தாண்டி 32 நிமிடங்கள் ஆயிருச்சு. வணக்கம்.
1: மல்லம பிதா பிதா ஹே, மல்லம பிதா பிதா ஹே. மதுரை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள் சகோதரி.
0: யார் எங்கிருந்து பேசுறது?
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. அப்படி பாடு பாடு, நான் அப்படியே பாட
2: போறேன். ரகசிய ஸ்நேகிதனை
0: அப்படியே நம்ம ஆட்டுக்குளத்துக்கு வந்துட்டு எல்லாருமே ஒரு சின்ன பிள்ளைகளாவே மாறிடுறோம்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கான கிளிப்பிங்ஸ் கேட்டுடலாமா?
1: போடுங்கம்மா.
0: இன்னொரு முறை உங்களுக்காக.
3: ஐயா பாடுங்க.
1: ஐயோ சாயோ, ஐயோ சாயோ, ஐயோ சாயோ.
4: மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது.
0: இல்ல, ரொம்ப அருமையா வந்துருச்சு. முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா பாடிட்டீங்க. நன்றி நன்றி. அடுத்து நீங்க சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்க இருந்து?
5: ஹலோ, வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். அப்படி கேக்குறது யாரு? எங்க இருந்து? நாங்களும் பேசுவோம்ல. உங்க பேரு சொல்லுங்க.
4: உங்களுக்கான
0: கிளிப்பிங்ஸ் கேட்டுலாமா? இதோ வந்துட்டு இருக்குது.

0: அப்படியே பண்ணும்.
1: என்ன ஒண்ணு உயங்க போயிருக்கு, கொஞ்சம் புரிஞ்சா பரவாயில்ல. ஒரே
0: புரிஞ்சா அதுக்கு பேரு பாட்டு, இது புரியாம இருக்கிறதுக்கு பேரு
2: ஹம்மிங்.
1: இன்னொரு தடவை,
0: இன்னொரு தடவை, இன்னும் ஒரே ஒரு தடவை உங்களுக்காக.

0: கேட்ட பாட்டு தானே? எனக்கு வேற அப்பப்ப சந்தேகம் வேற வந்துருது, நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: விண்ணை முட்டும் வான் புகழோடு வான் அளவில் வர்ற காலம் படைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் வானவில் பண்பலை மற்றும் சேதுபதி சீமையின் அடையாளம் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கும் கிளாரா மற்றும் புதிய அறிவிப்பாளர் காளிதாஸ் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
0: நல்லது நல்லது, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க.
2: ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன்.
1: தேடவே நான் மதுரையெல்லாம் இருக்கேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் எப்ப மதுரைக்கு எப்பவுமே குறைச்சலும் வந்துருவேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை.
0: இல்ல பரவாயில்ல, நீங்க அங்க இருந்துட்டு அப்படியே நீங்க பேசிட்டே இருங்க. இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்ன்றது கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: அப்படியே பாடினா போதும்.
0: உங்களுக்கான திரும்ப திரும்ப ஒரு தடவை நீங்க போடுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டா பாடணும் சரிங்களா? நீங்க பாடுறது கரெக்டா? கரெக்டா சொல்லுங்க, நாங்க ஒத்துக்குறோம். முயற்சி பண்ணது ரொம்ப சந்தோஷம் சரிங்களா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓமஹ சீஹ அப்படின்றத வரும். இப்ப நமக்கான ஒரு பாடல வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடலாமே. 4:36 தாண்டி 37 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்குது, நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம்.
3: அப்படியே பாடினா போதும்
0: ஆட்டைக்குளம்.

0: செடுத்து போனா பார்த்தா சொல்றதுனால ஏதோ அனுடா.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: அட்டகாசமாக விளாண்டுட்டு இருக்கோம். இன்றைய ஆட்டக்கூடத்தோடைய தலைப்பு என்ன?
1: அப்படியே பாடினா போதும். நான் நேரம் 4:42 ஆச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து நேர்கள் எல்லாம் அப்படி கிட்டிட்டு இனிமேல் பாடலோடு சேர்ந்து பாடுறதோடு இந்த ஹம்மிங்கையும் சேர்ந்து அப்படி பாடி பாடி பழக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தானே?
0: கண்டிப்பாக ரொம்ப எல்லாமே நல்லா முயற்சி பண்ணுறாங்க. பாட்டு கேட்கும்போது நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அவங்களும் உற்சாகம் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சுட்டு அப்படியே புண்ணை கூட வந்து நம்மளே புண்ணையாக ஆக்கி விட்டு போய்.
1: உண்மையிலே இப்படி பாடுறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்.
0: கண்டிப்பாக வேணும்.
1: அதை வந்துட்டு அது நம்ம வந்து ஐயோ நம்ம பாடினா வந்து கேட்கும் போதெல்லாம் சிரிப்பாங்களோ அப்படின்லாம் இல்லாமல் அந்த வெக்கம் இல்லாமல் அது ஜாலியாக அப்படி அந்த வெக்கப்படாம பாடுறாங்க பாருங்களா, அதுதான் வந்து ரொம்ப அருமையா இருக்குது. கதிர்குடி நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: உங்களோட லைன் கொஞ்சம் கிளியரா இல்லையா? கொஞ்சம் ஓகேவா? ஆமா, இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பேசுறது இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? அந்த லைன் இருக்கிறது. ஆ ஓகேவா? ஓகே, இன்னைக்கு என்ன விளையாண்டு இருக்கோம்? உங்களுக்காக எளிமையா இருக்கணும்ன்றதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க.
2: இன்னொரு முறை உங்களுக்காக.

0: Ich bin nur verrückt, sag mal, Mama, Mama, Mama, Mama, Mama, Mama, Mama, Mama, Mama, Mama.
1: இது கூட நல்லா இருக்குதே, இத கூட நம்ம காப்பி பண்ணி வச்சிடலாம்
2: நினைக்கிறேன்.
1: ரொம்ப பெருமையா இருக்குது. ஒரு விஷயத்த முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்கல்ல, அது தாங்க வெற்றியே. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், லைன்ல இருக்காங்க, கேட்டுடலாம்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் ஐயா.
3: வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். இருவருக்கும் இனிய வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்?
4: அப்படியே பாடணும்.
1: ஜெயிச்சிட்டீங்க, இதுலயே கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான கிளிப்பிங் ஏதோ அப்படியே பாடணும்.
4: ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக
3: பாத்தாரே திருப்பி தாயா வருது.
1: அப்புறம் வரது சொல்லுங்க. டண்டனக்கடி டக்கனக்கடி
4: டண்டனக்கடி டண்டனக்கடி டக்கனக்கடி டண்டனக்கடி.
1: ஒத்துக்க முடியாது.
3: இங்க போயா முதல்ல
1: அப்ளைல இன்னொரு முறை நாங்க போடுறோம். கரெக்ட்டா கேட்டு கரெக்ட்டா பாடணும். சரிங்களா,
4: போடுங்க போடுங்க.
1: ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜ

நன்றி. முயற்சி பண்ணாங்க. இப்ப நமக்கான பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்கலாம் ஆட்டக்கோணத்தில்.

0: இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு இன்றைய ஆட்டக்களம். இன்றைய தலைப்பு என்னென்னா அப்படியே பாடினா போதும். நேயர்கள்லாம் வந்து அந்த ஹம்மிங்கை சிறப்பாக பாடிட்டுருக்குறாங்க. அந்த அந்த போடக்கூடிய அவங்க அந்த ஹம்மிங்கை வச்சு இன்னொரு பாட்டை உருவாக்கலாம் போல.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம நேரம் நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நேரம் 4:51 நிமிடங்கள் ஆச்சு. காத்திருக்கூடிய நேரம் சந்திச்சிடலாமே. வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
1: அப்படியே பாடுனா போதும். உங்களுக்கு கணக்கில் எப்பயும் செய்தோ.

0: பாடுங்க பாடுங்க. கரெக்டா பாடிட்டீங்களா? ஹம்மிங்ஸ் வந்துச்சா?
1: எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே,
0: கரெக்ட். பிளான் பண்ணி பண்ணணும். கரெக்டா நீங்க பிளான் பண்ணல. ஓகேவா? முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். யாரு இருந்து?
0: வணக்கம், இருக்கீங்க லைன்ல? பேசுங்க லைன்ல இருக்கீங்க, பேசுங்க பேசுங்க.
2: வணக்கம். வணக்கம், கேக்குது, சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க.

0: வானொலி கேட்டுட்டே பேசுறாங்களா, அதனால அந்த மாதிரி ஆகும். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
1: லாரா மேடம், காளிதாஸ் சார், இருவருக்கும் வணக்கம் சொல்லுது. விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
0: ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு விளையாண்டுட்டு இருக்கோம். அப்படியே
1: பாடினா போதும்,
0: போதும். இப்படியே நீங்க பாடினா போதும், உங்களுக்கான கிளிப்பிங்ஸ் இதோ.
1: போடுங்க மேடம்.
0: முதல்ல பண்ணதான் கரெக்டா வந்துச்சு. நன்றி நன்றி நன்றி. இப்ப நம்ம பண்பலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு தொடரலாம். இது ஆட்டக்களம்.

0: அதிரடியான அமர்க்களமான அட்டகாசமான ஆட்டக்குளம் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு உண்மையிலே நேயர்கள் ரொம்ப அருமையாக நம்ம போட்ட கிளிப்பிங்ஸ் அப்படியே பாடினா போதும் அப்படின்ற தலைப்பு தான் உலா வந்தது. அப்படியே பாடினாங்க, பாடுறதுக்கு நிறையா பேர் முயற்சி பண்ணாங்க. நிறைய பேருக்கு லைன் கிடச்சிருக்கும், நிறைய பேருக்கு லைன் கிடச்சிருக்காது, கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டே இருக்குது, கண்டிப்பாக விளையாடுவாங்க. இன்றைக்கி வந்து ஹம்மிங் ரொம்ப அருமையாக பாடினாங்க. அந்த ஹம்மிங் பாடும் போதே நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ரொம்பவே வந்து ரொம்ப அருமையாக பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆட்டக்காலத்துலேருந்து நிறைய பகுதிக்கு வந்தாச்சா. விடைபெறுவது யார் யாருன்றதை சொல்லிடலாம்.
1: காளிதாஸ்
0: மற்றும் கிளாரா. நன்றி நேர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாவிக்கு அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவிக்கு அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவிக்கு அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் மாலை தென்றல். மனதை மயக்கும் இந்த மாலை வெயில் மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கிறப்பன். முதலாவதாக பாண்டித்துறை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுட்ருக்கீங்க. மாலை தென்றல் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைவர் செயலை கேட்டுட்டு இருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ கட்டளைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. மாலை தென்றல் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். என் ஆசை ராசாவே திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுட்டு இருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சக்திவேல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செயல்பட்டு வரும் அனைத்து தொழிற்சாலை விடுதிகள், தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஆகியவை தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 மற்றும் அதன் 2015 ஆண்டு விதிகளின்படி வரும் 30/6/2026 தங்களது விடுதிகளை கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது தொடர்பான விண்ணப்பங்கள் மற்றும் கருத்துக்கள் முகவரியில் சமர்ப்பிக்கலாம். மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியராக வளாகம், விருதுநகர் மாவட்டம். தொலைபேசி எண் 0-4562-25-27-01.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: வேலை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 அந்திப்பூக்கள். 6:45 போதைப்பொருள் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு தகவல் தருகிறார் மனநல மருத்துவர் டி குமரன் அவர்கள். அதன்பின் தொடரும் அந்திப்பூக்கள். 7:10 மாவட்ட செய்திகள் எழுதியவர் மோகன், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

எட்டு மணிக்கு பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான தொலைபேசி பள்ளி நிகழ்ச்சி, 8:30 இலக்கிய உலா, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஒன்பது 30 காற்றில் விரியும் கடிதம் மலர்கள், நேர்களின் கடித வழி விருப்பப்பாடல்கள் மற்றும் விமர்சன கடிதங்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 10 மணிக்கு பட்டுச்சிறகு, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு 10:59 நிறைவு பெறும். மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 தேனும் பாலும். நிகழ்ச்சியை தொடர்ந்து மறுநாள் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 MHz தொடரும்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமுலா. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
1: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்து தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக்கா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க

0: வைக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கைவேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜாஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை, 2013 ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜாஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜாஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் 1-2 உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜாஸ்தபதி தெரிவித்தார்.
3: கடந்த 51 ஆண்டுகாலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலை கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
0: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: வர 28ஆம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க. நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், 3 ட்ரோன், 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியில பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள்.

0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 கிலோ போதைப்பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இனி கேட்கலாம் அந்தி பூக்கள்.

0: நேரம் மாலை 6:45.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். போதைப் பொருள் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் மனநல மருத்துவர் டி. குமணன் அவர்கள்.
2: வணக்கம், நான் மனநல மருத்துவர் டாக்டர் குமணன் பேசுகிறேன். இன்று July 26 ஐக்கிய நாடுகள் சபையினால் உலக நாடுகளில் போதை பழக்கம் மற்றும் அதன் சட்டவிரோத பரவலை தடுக்கும் விழிப்புணர்வு நாள் தொடர்பாக சில தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போதை பழக்க வழக்கங்கள் ஆண்டாண்டு காலம் உண்டு, கற்காலத்திலும் இருந்திருக்கின்றது, நிகழ்காலத்திலும் இருக்கிறது. போதை மருந்துகள் பல வகைப்படும். உதாரணத்திற்கு புகைப்பிடித்தல் மருந்துகளாக உட்கொள்ளும் போது அல்லது ஊசி மூலமாக உட்செலுத்தப்படும் போது பல விதங்களில் இவை பயன்படுத்தப்படுகின்றன. போதை மருந்துகள் பல வகைப்படும். இயற்கையில் கிடைப்பதை செயற்கையாக உருமாற்றம் செய்து அதன் போதை தன்மையை அதிகப்படுத்துவது, பரிசோதனை சாலையில் செயற்கையாக செய்யப்படுவது. சில உதாரணங்கள் இயற்கையில் கிடைக்கும் புகையிலை, கஞ்சா, அபின் இவை மதுவைகள். இவர்கள் இயற்கையில் கிடைப்பதை வைத்து செயற்கையாக போதை ஏற்றுவது, புளிக்க வைத்தோ அல்லது ஊற வைத்தோ அல்லது கொதிக்க வைத்தோ வடிகட்டி செயற்கையான முறையில். பரிசோதனை சாலையில் செய்யப்படுவது வந்து இந்த ஊசி மருந்துகள், வழிமரப்பு மருந்துகள், அவற்றை போதைக்காக உபயோகப்படுத்துவது. போதை பழக்கம் எப்படி உருவாகிறது? போதை பழக்கம் வந்து குறிப்பாக இளைஞர்கள் அல்லது வளர்ந்த பருவத்தில் வந்து அவர்களுக்கு அறிமுகமாகும். சம வயது நண்பர்கள் அவர்களுடைய வற்புறுத்தின் பேரில் அல்லது அவர்கள் பயன்படுத்துவதை தெரிந்து கொள்வதில் அவர்களுக்கு அந்த வயதில் இருக்கக்கூடிய அந்த கியூரியாசிட்டி, பரிசோதனை முறையில் பரிச்சாத்த முறையில் ஈடுபடுவது அல்லது நாவல்டி சிக்கிங் புதுமை விரும்புதல், இது போன்ற வளர் இளம் பருவத்தில் உள்ள அந்த குணாதிசயங்களால் அவர்களுக்கு உண்டாவது போதை பழக்கம். அது பிற்காலத்தில் ஆபத்தான விளைவுகள் ஏற்படுகின்றன. வயது அதிகமானவர்களுக்கு வருவதற்கு இந்த வழிமரப்பு மருந்துகள் சில முறை மருத்துவர்கள் பிரிஸ்கிரைப் செய்திருக்கும் போது அவர்கள் அதனை வழக்கத்திற்கு அதிகமாக உபயோகப்படுத்தி பழகிவிட்டால் அது நிறுத்துவது கடினம். உதாரணத்துக்கு தூக்க மாத்திரைகள், வலி மறக்கச் செய்யும் மாத்திரைகள். விஞ்ஞானபூர்வமாக இதனை எப்படி வழக்கலாம், ஏன் அவர்களுக்கு அடிமையாகிறது என்றால், மூளையில் உள்ள நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ் என்ற ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதில் டோபமின் என்ற ரசாயனம் அவர்களுக்கு வந்து மிகவும் ஒரு திருப்தியான நிலைமையை கொடுக்கிறது. ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான உடலில் வலியற்ற நிலை அல்லது எதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பது போன்ற உணர்வதால் அவர்கள் அதனை தொடர்ந்து செய்கிறார்கள். மூளையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மீண்டும் மீண்டும் அது செயல தூண்டது, அதனால அவர்கள் வந்து அதுக்கு அடிமையாகிறார்கள். ஏன் நிறுத்த முடியல? நிறுத்தினா அவர்கள் என்னென்ன ஒரு நல்ல விஷயங்கள் அவர்கள் உணர்வதாக நினைத்தார்களோ, அவர்களுக்கு பிடித்த செயல்கள், உடம்புகளின் மாற்றங்கள் அனைத்தும் நேர்மறையாக இயங்கும். உதாரணத்திற்கு புகைப்பிடித்தல் அவர்களுக்கு புத்துணர்ச்சி இருப்பது போலவும் பதட்டம் குறைந்தது போலவும் தோணும். புகைப்பிடிக்கும் நேரம் வந்து அவர்கள் புகைப்பிடிக்க முடியாமல் போய்விட்டால் அந்த பதட்டம் அதிகமாகிவிடும், அவர்கள் சோர்வாக காணப்படுவார்கள். இது சாதாரணமாக இந்த காபி டீ போன்ற பானங்களை அருந்துவர்களுக்கு இது தெரிந்திருக்கும். அதுவும் ஒரு வகையில் போதை மருந்துதான். ஆனால் தீமைகள் வந்து மிகவும் அதிகம் இல்லை. அறிகுறிகள் எப்படி கண்டறியலாம்?

இருப்பதாக கண்டறிவார்கள், அல்லது அவர்கள் அதை நிறுத்தும் போது ஏற்படுத்தக்கூடிய வித்ட்ராயல் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நிறுத்தும் போது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் அவர்கள் உடம்பில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் காட்டி கொடுத்துவிடும். உதாரணத்துக்காக மது அருந்துபவர்கள் நிறுத்தினால் கைகால் ஆட்டம், உறக்கமின்மை, புகைப்பழக்கத்தில் உள்ளவர்களுக்கு அதை நிறுத்தினால் வரக்கூடிய கோபம், எரிச்சல், பதட்டம், அல்லது காபி டீ அதிகம் அருந்துபவர்கள் திடீரென்று அதை நிறுத்திவிட்டால் வரக்கூடிய தலைவலி போன்ற உபாதைகள் அவற்றை காட்டிக் கொடுக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாமா? பரிசோதனையில் கண்டுபிடிக்கலாம், நீர் சோதனையிலும் கண்டுபிடிக்கலாம், சில மருந்துகளை ரத்த சோதனையில் கண்டுபிடிக்கலாம், அதற்கென்று தனி சோதனைகள் உண்டு. முழுவதும் நிறுத்த வேண்டும் என்றால் முழுவதும் நிறுத்த வேண்டும். நான் மெதுவாக குறைத்துக் கொள்கிறேன் என்ற ஒரு வாதம் எல்லாம் இங்கு எடுபடாது. மருத்துவர் உதவியுடன் நிறுத்த வேண்டிய பழக்கங்கள் பெரும்பாலும் மது அல்லது தீவிர போதை பழக்கங்கள். புகைப்பிடித்தலை மருத்துவர் உதவியுடன் வெளிநோயாளியாக நிறுத்த இயலும் மருத்துவமனையில் சேராமலே. ஆனால் மது பழக்கம் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மருத்துவரின் கண்காணிப்பில் தொடர்ந்து ஒரு 2 அல்லது 3 வாரங்கள் இருந்து அதற்கப்புறம் தொடர்ச்சியாக அவர்கள் மருந்துகள் எடுத்துக் கொண்டிருந்த நிலை வரும். தொடர்ந்து போதை பழக்கம் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் தொழில் பாதிக்கப்படும், எதிர்காலம் பாதிக்கப்படும். மாணவர்களாக இருந்தால் படிப்பு அவர்கள் எதிர்பார்த்த நிலை அடைய முடியாது. தொழில் பாதிக்கப்பட்டால் அவர்கள் வேலைவாய்ப்பு இழக்க நேரிடும், விபத்துகள் நேரிடும், குற்றங்கள் ஏற்படலாம்.

0: காணாமலே. ஆனால் மது பழக்கம் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மருத்துவரின் கண்காணிப்பில் தொடர்ந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் இருந்து அதற்கப்புறம் தொடர்ச்சியாக அவர்கள் மருந்துகள் எடுத்துக் கொண்டிருந்த நிலை வரும். தொடர்ந்து போதை பழக்கம் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் தொழில் பாதிக்கப்படும், எதிர்காலம் பாதிக்கப்படும். மாணவர்களாக இருந்தால் படிப்பு அவர்கள் எதிர்பார்த்த நிலை அடைய முடியாது. தொழில் பாதிக்கப்பட்டால் அவர்கள் வேலை வாய்ப்பு இழக்க நேரிடும், விபத்துகள் நேரிடும், குற்றங்கள் ஏற்படலாம், பொருளாதார ரீதியில் மிகவும் குடும்பத்தாருக்கு பின்னடைவு ஏற்படலாம். ஆகையால் முழுவதும் போதை பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். இது சம்பந்தமாக நான் முத்தாய்ப்பாவுக்கு கூற வரும்போது என்னென்றால், ரிஃப்யூஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவ்ரி டைம், ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் எப்பொழுதும் அதை தவிர்க்க வேண்டும், முதல் முறையே தவிர்த்திட வேண்டும், அதற்கப்புறம் எப்பொழுதும் தவிர்க்க வேண்டும், அவ்வளவுதான். இது மிகவும் சாதாரண விஷயம், இதை எல்லாரும் செய்ய முடியும். வாய்ப்பளித்த வானொலி நிலையத்திற்கு நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது போதைப் பொருள் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கினார் மனநல மருத்துவர் டி. குமணன் அவர்கள். விழிப்புணர்வு தகவல்களை வழங்கிய மருத்துவருக்கு நன்றி தெரிவிக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி தொடர்கிறது அந்திப்பூக்களின் அடுத்த பாடல்.
1: Feel like I'm falling, falling hard. Oh my God.

அழகில் என் இதயம், உன் அழகில் என் இதயம், உன் அழகில் என் இதயம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அந்திப்பூக்கள் கேட்டிருக்கிறோம். கத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அடுத்த பாடலாக விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக
4: பூதனியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா.

அந்திப்புக்கள் இதனுடன் நிறைவடைந்தது. இறுதியாக போடா போடி திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். விடைபெறுகிறேன், உங்கள் காளிதாஸ்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஏ மோகன் அவர்கள்.
1: வங்கிகள் மூலம் நிதியுதவி பெற்று தொழில் துவங்க முத்ரா வங்கி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் விவசாயம் அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல், வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவற்றை மேம்படுத்த முத்ரா வங்கி திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் வரை கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த திட்டத்தில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. முத்ரா வங்கி திட்டத்தில் 3 விதமான இனங்களில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. 50,000 வரை சிசு திட்டத்திலும், 5 லட்சம் வரை கிஷோர் திட்டத்திலும், 10 லட்சம் வரை தருண் திட்டத்திலும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் முத்ரா வங்கி கடன் திட்டத்தில் சுமார் 40,000 பேர் கடன் உதவி பெற்று பயனடைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் லில்லிபாய் கூறினார்.
2: எங்கள் வங்கி மற்றும் அனைத்து வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலயமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசாக லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்தில் இதுவரையிலும் பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. புது தொழில் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எல்லா எந்த ஒரு பிணையமும் கொடுக்காம வெறும் அவங்களோட தொழிலை பேஸ் பண்ணியே லோன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலயமா அவர்கள் மட்டும் பயனடையாமல் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க ஒரு சில எம்ப்ளாயிங்களை அவங்கள புதுசாக எடுத்து அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து வேலூர் மாவட்டத்தை மேன்மேலும் சிறப்பிக்க பல வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருக்கு, அதை தவிர்த்து அவங்க அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு முதன்மையான இடம் நாங்கள் கொடுப்போம். இந்த முத்ரா லோன்ல கொலேட்ரல் ஃப்ரீல எந்த ஒரு பிணையமும் இல்லாம இப்போதைக்கு பேங்க்ல வந்து 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரலாம். அவங்கள வந்து எந்த பிணையமும் வைக்காம லோன் கொடுக்கலாம்.
1: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் பெற்று தான் மட்டும் பயனடையாமல் பிறருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கி வருவதாக பயனாளி ராஜேஷ் என்பவர் கூறினார்.
3: நான் வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலயமா லோனு 10 லட்சம் ரூபாய் அதை சப்சிடியோடு பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களில் ஒன்று பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டமாகும். 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மிக குறைந்த பிரிமியத்தில் உயிர் காப்பீடு வழங்கும் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ரூபாய் 436 மட்டுமே பிரிமியமாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இருந்து தானாகவே எடுத்துக்கொள்ளும் வகையில் எளிமையான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஏழை குடும்பங்களுக்கு ஒரு பெரும் பொருளாதார பாதுகாப்பாக திகழும் என இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பிரியா என்பவர் தெரிவித்தார்.
4: ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் குடிப்பாங்க. நானும் போட்டிருக்கேன் இந்த ஸ்கீம் வந்து வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் குடிப்பாங்க. இதோட பிரீமியம் தொகை வந்து நம்ம 50 வயசு வரைக்கும் பே பண்ணணும். என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு

0: வந்து ஒரு எஜுகேஷனுக்காகவும் ஹாஸ்பிட்டலுக்காகவும் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன்.
1: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 உலக குருதி கொடையாளர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பங்கேற்று இரத்த கொடையாளர்களுக்கு நினைவு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இரத்த தான முகாமை துவக்கி வைத்து பேசிய ஆட்சியர், இன்றைய நவீன மருத்துவ வளர்ச்சிக்கு இணையாக இரத்த தானம் என்பது இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருப்பதாக தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. மோகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நடைபெற்ற போதைப் பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4,000 மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர், அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாப்பாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை

0: சாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள், 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வுக் குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30 ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு

முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்று முன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டாங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் இனி நாம் கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz இதுவரை நேயர்கள் கேட்டது FIFA கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு, இது ஹிட்டு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்த பாடல் கேட்கலாம். ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 7:41. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கும் நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸ். நிகழ்ச்சியில வரிசையா அதிரடியான புதிய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். டாக்டர் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் பண்பலையில் ஹிட்டான பாடல்களை வழங்குற பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியோட தான் நம்ம இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து.

ட்ரெயின் வர பக்குவமா சொல்லும் போதே கேட்டுக்கோங்க சொல்லுவோம்.

இருக்குது.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். KGF திரைப்படத்திலிருந்து
1: சல்லடையில சலிச்சா ஒருத்த மிஞ்ச மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால என்ன பண்ண முடியும்?
2: ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு ஒருத்தன் அந்த மாரியாத்த முன்னாடி அவன் செத்த அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாவு மேல நாங்க குதியாட்டம் போட்டோம். அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் நகாத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுரை கொடுத்துச்சு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கொடுத்துடலாம் KGF திரைப்படத்திலிருந்து. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஹரிணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் நிறைவு பெறுகிறது பாட்டு இது ஹிட். தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி அண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சி பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட்ட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக லோர்கன்

ஜாஸ்டின் புக்கர் 50 ரன் எடுத்தார். ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீராபாய் சானு தலைமையிலான இந்த அணியில் பிந்தியா ராணி தேவி, ஹர்ஜிந்தர் கவுர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அடுத்த மாதம் 23 தேதி கிளாஸ்கோவில் தொடங்குகிறது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகன் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரெத்தின் பிரணவ் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசுறதுக்காக காத்துட்டு
1: காளிதாஸ்
0: மற்றும் கிளாரா. என்ன நம்பர்ல வந்துடலாம்ன்றத சொல்லிடலாமா?
1: 25-30-170 மற்றும் 25-30-171 இதோடைய மதுரை முன்னிணைப்போடு என்னாகிய 0-4-5-2 என்ற முன்னிணைப்போடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: உங்களுடைய விருப்பமான பாடல் கூடவே நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பேசலாம். பட்டாம்பூச்சிகளில் நம்ம கூட பேச காத்திருக்கக்கூடிய அந்த குட்டீஸ் யார் எங்கே வந்துருக்காங்கன்றத கேட்கலாமே.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்கேருந்து?
2: ராமநாதபுரம் மாவட்டம் கம்பத்தோட்டத்துல அஜித் பண்டி பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: இந்த தலைவன் தலைவி படத்துல இருந்து அந்த பட்னவு முட்டை அந்த பாட்டு
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 9th ஸ்டாண்டர்ட்.
0: ரொம்ப கஷ்டமா இருக்கா ரொம்ப ஈஸியா இருக்கா?
2: கொஞ்சம் ஈஸி தான்.
0: கொஞ்சம் ஈஸி தான். இப்ப எத்தனை பாடம் நடத்தி இருப்பாங்க ஒரு சப்ஜெக்ட்ல?
2: ஒரு தமிழ்ல வந்து ஒரு ஒரு இயர்ல ஒரு 7-8 பாடம் நடத்தி இருக்காங்க.
0: 7-8 பாடம் நடத்திட்டாங்களா? அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இப்ப பரீட்சை வரணும் இல்ல? இப்ப இடம்ல என்ன பேச வந்திருக்கீங்க? சொல்லுங்க.
2: அறநல்ல செய்யாமை நன்று பொருள் சிலர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றாம்.
0: பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம். நன்றி.

0: நேரம் 8:12. குழந்தைகளுக்கான இப்போ பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான் அங்க போயிட்டு இருக்கு.
1: ஆமா, வந்து ரொம்ப அருமையா திருக்குறள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, திருக்குறள் சொல்லும் போது அதனுடைய அர்த்தமும் சொன்னதுதான் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடுத்தது நம்ம கூட பேச காத்திருக்கக்கூடிய அந்த குட்டீஸ் யாருங்க இருக்காங்கன்றத கேட்டலாமே.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க சிவகுமார், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? என்ன பாடல் வேணும்
2: உங்களுக்கு?
1: என்ன சொல்றதுக்காண்டி வந்திருக்கீங்க? பட்டாம்பூச்சி இல்ல,
2: திருக்குறள்.
1: நீங்களும் திருக்குறள் தானா? ஆஹா, என்ன ஒரு பற்று பாத்தீங்களா, உண்மையே சொல்றீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப அருமையா இருக்குது. சொல்லுங்க, உங்களுடைய பாடத்துல வரக்கூடிய மனப்பாட பாடல் தான் இப்ப சொல்ல போறீங்க, கரெக்டா? சொல்லுமா.
2: அன்பும் மரணம் உடத்தாயின் இல்வாக்கை, பண்பும் பயணம் அது. பொருள் வந்து அன்பும் மரணம் உடையாக இவ்வாழ்க்கை, விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயணம் ஆகும்.
1: பட்டாம்பூச்சிகள் நேரம் 8:14.

0: ரெஸ்ட் இன் பீஸ்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: எட்டு மணி 18 நிமிடத்துல இப்ப நம்ம பட்டாம்பூச்சிகள் பார்த்துட்டு இருக்கிறோம்.
5: ஆமாம், நிறைய குழந்தைங்களை நம்ம வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, திருக்குறள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம கூட பேச காத்திருக்கக்கூடிய அந்த குட்டீஸ் யாருங்கன்னு வந்திருக்காங்கன்றதை கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், பேசுங்க பேசுங்க. என்ன பாடல் வேணும் பிரியதர்ஷினிக்கு? கண்டிப்பாக கொடுத்துடலாம். சரிங்களா, நன்றி.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம், ரசிச்சுட்டு இருக்கோம் பட்டாம்பூச்சிகள்.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: 8:29.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இலக்கிய விழா. இன்றைய இலக்கிய விழா நிகழ்ச்சியில் இலக்கியமும் காந்தியும் சிறப்புரை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எல் ராஜா அவர்கள்.
3: எனது அன்பிற்கு இனிய பெரியோர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, அகில இந்திய வானொலி நேயர்களே, தமிழ் இலக்கியத்தை நேசிக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு மனிதன் சிந்தனையால் உலகை மாற்ற முடியும் என்பதை நிரூபித்தவர் மகாத்மா காந்தி. உண்மை, அகிம்சை, தியாகம், சேவை, மனிதநேயம் போன்ற உயர்ந்த பண்புகளை வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் கடைப்பிடித்து கோடிக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டியாக விளங்கிய மகான் அவர். அதுபோல் மனித வாழ்வை நெறிப்படுத்தும் அறம், அன்பு, ஒழுக்கம், சமத்துவம் போன்ற உயரிய கருத்துக்களை உலகிற்கு வழங்கிய பெரும் பொக்கிஷம் தமிழ் இலக்கியம். மகாத்மா காந்தியின் சிந்தனைகளும் தமிழ் இலக்கியத்தின் அறநெறிகளும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து மனித உல முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக விளங்குகின்றன. அந்த மகத்தான தொடர்பை புரிந்து கொள்வதும் அதிலிருந்து நமது வாழ்க்கைக்கான நல்லெண்ணங்களையும் நற்செயல்களையும் பெற்றுக்கொள்வதும் இன்றைய தலைமுறையின் முக்கிய கடமையாகும். அந்த வகையில் தமிழ் இலக்கியமும் மகாத்மா காந்தியும் என்ற தலைப்பில் அமைந்துள்ள இந்த உரையை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பல்வேறுபட்ட பன்முகத்தன்மையை கொண்டவர். இவர் ஒரு சாதாரண மனிதர்தான். ஆனால் அவரின் நற்செயலும் தன் முனைப்பும் தனிமனித ஒழுக்கமும் சமுதாய மாற்றத்தில் ஏற்படுத்திய பெரிய தாக்கமும் புது எழுச்சியையும் அவரை ஒரு மகானாக ஆக்கியது. இளம் வயதிலே திருமணம் முடிந்து லண்டனில் வழக்கறிஞராக படிப்பிற்கு சென்று அங்கே படித்து கொண்டிருந்த பொழுது பகவத்கீதை, பைபிள் மற்றும் பல வேத நூல்களை படித்து நன்கு கற்றறிந்த அறிஞராக இருந்தார். லண்டனில் வழக்கறிஞர் படிப்பை முடித்து கொண்டு மும்பை வந்து சேர்ந்தார். அவர் வழக்கறிஞராக பதிவு செய்தார். ஒரு பெண்ணினுடைய பிரச்சனைகளை நீதிமன்றத்தில் வாதாடுவதற்காக சென்றிருந்தார். அங்கு அவரால் பேச முடியவில்லை. உடம்பெல்லாம் வேர்வை வடிந்து கொண்டிருந்தது. நா எழும்பவில்லை. உடல் நடுங்கியது. அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. மிகவும் அவமானமாக கருதினார். எனவே அந்த பெண்ணிடம் வழக்காடுவதற்காக பெற்ற பணத்தையும் திருப்பி கொடுத்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தார். பின்பு குடும்பத்துடன் தன் சொந்த ஊருக்கு திரும்பினார். அங்கு அவருடைய சகோதரர்களுக்கு கணக்கு எழுதி கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஒரு அழைப்புதல் வந்திருந்தது. அதில் குஜராத்தை சேர்ந்த இரண்டு பேரும் பெரும் பணக்காரர்களிடத்தில் பகை ஏற்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. அந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்புக்கள் ஆங்கிலத்தில் இருக்கும். அதை குஜராத் மொழியில் மொழிபெயர்க்க தகுந்த வழக்கறிஞர் வேண்டும் என்று அந்த அழைப்பிதழில் இருந்தது. அந்த அழைப்பின்

ஏற்று காந்தி தென்னாப்பிரிக்கா சென்ற போதுதான் சாதாரண மனிதராக இருந்தவர் சாதனையாளராக மாறினார். June 7 1893 அவர் முதல் வகுப்பில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த வெள்ளைக்கார பயணச்சீட்டு கண்காணிப்பவர் இவரை வலுக்கட்டாயமாக கீழே தள்ளிவிட்டார். கடும் குளிரிலும் அவர் அங்கே தள்ளப்பட்டிருந்த நிலையில் காந்தி இரவு முழுவதும் யோசித்து கொண்டிருந்தார். நாம் இந்தியாவிற்கு திரும்பி விடுவதா, அல்லது தாதா அப்துல்லாவுக்கு ஒரு தந்தியை அனுப்பிவிட்டு செல்வதா, அல்லது நாம் இந்த நிறவெறியை கருப்பர் வெள்ளையர் என்ற நிறவெறியை எதிர்த்து போராடுவதா என்று மனக்குழப்பத்தோடு இருந்தபொழுது மேற்கித்திய எழுத்தாளர் இவ்வாறு சொல்கின்றார். காந்தி அவர்கள் பீட்டர் மார்க்ஸ்பர்க் ரயில்வே நிலையத்தில் கீழே தள்ளிவிட்டப்பட்டாரோ அந்த சமயத்திலேயே காந்தி மகாத்மாவாக மாறிவிட்டார் என்று ஹொரேஸ் அலெக்சாண்டர் என்பவர் தன்னுடைய புத்தகத்தில் கூறியிருக்கிறார். மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலங்களில் தமிழர்களுடன் மிக நெருங்கிய பழக்கமும் வாய்ப்பும் கிடைத்தது. அந்த சமயத்தில் தமிழை கற்று தமிழ் கலாச்சாரத்தையும் நன்கு தெரிந்து கொண்டார். அவருடைய பல போராட்டங்களுக்கு தமிழர்கள் மிகவும் உதவிகரமாக வாழ்ந்து வந்தார்கள். ஏன், வள்ளியம்மாய் என்ற பெண் உயிர் தியாகம் கூட செய்திருக்கிறார்கள். அவருக்கு தமிழ் மேல் பெரும் பற்றும் பாசமும் வளர்ந்துள்ளது. எனவே அவர் பதிப்பித்த வெளியிட்ட யங் இந்தியா ஹரிஜன் பத்திரிகையில் ஆங்கிலம், தமிழ், குஜராத்தி மற்றும் இந்தி என 4 மொழிகளில் வெளியிட்டார். தென்னாப்பிரிக்காவில் டால்ஸ்டாய் பண்ணை, ஃபோனிக்ஸ் செட்டில்மெண்ட் என்று பல அமைப்புகளை ஏற்படுத்தி தன்னுடன் தங்கி வாழ்ந்து வந்த அனைவருக்கும் தனி மனித ஒழுக்கத்துடன் வாழ 11 விரதங்களையும் சமுதாய மாற்றத்திற்கு 18 நிர்மாண திட்டங்களையும் ஏற்படுத்தினார். தென்னாப்பிரிக்காவில் இருந்தபொழுதுதான் அவருக்கும் லியோ டால்ஸ்டாய்க்கும் நெருக்கமான கடித போக்குவரத்து இருந்து வந்தது. ஒரு முறை லியோ டால்ஸ்டாய் அவர்கள் ஒரு நீண்ட கடிதம் மகாத்மா காந்திக்கு எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் திருக்குறளின் சிறப்பை பற்றி எழுதியிருந்தார். ஆகவே மகாத்மா காந்தி திருக்குறளை நன்கு கற்க வேண்டும் என்று அங்கு இருந்த தமிழர்களுடன் திருக்குறளை கற்றுக்கொண்டு வந்தார். அவ்வாறு திருக்குறளை கற்றதோடு மட்டுமல்லாமல் தனி மனித ஒழுக்கத்திற்கு 11 விரதங்களை சொல்லியிருந்தார். அந்த 11 விரதங்களும் தமிழ் இலக்கியங்களில் மிகவும் உன்னதமாக போற்றப்படும் திருக்குறள் இவருடைய வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த 11 மகாவிரதங்களும் பெரும்பாலும் திருக்குறளுடன் இணைந்து ஈர்ப்பு உடையதாக உள்ளது. இவற்றை பற்றி நாம் விரிவாக ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். 11 விரதங்கள் என்றால் என்ன? சத்தியம், அகிம்சை, திருடாமை, நாவடக்கம், சமய சமரசம், நித்தியம், உடல் உழைப்பு, அஞ்சாமை, நிறையா பொருள் சேமியாமை, எக்காலும் கீழ்மேல் எண்ணாமை, புலனடக்கம், சுதேசியனும் பத்தினோடு சீலம் ஒன்றாம் திரிகரணம் பற்றி வாழ்வோம். மகாத்மா காந்திக்கு மிகவும் நெருக்கமானது சத்தியம். திருக்குறள் வாய்மை எனும் அதிகாரத்தில் 299 இது விளக்கப்படுகிறது. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. பொருள், உலகத்தில் இருளை அகற்றும் விளக்குகள் பல இருக்கலாம், ஆனால் சான்றோர்களுக்கு நல்லறிவும் நற்பண்பும் உடையவர்களுக்கும் உண்மையை பேசும் பண்பே சிறந்த விளக்காகும். அது மனதில் உள்ள அறியாமை, அச்சம், குற்ற உணர்வை போன்ற அக உணர்வை நீக்குகிறது. விளக்குகள் இருளை நீக்கும், வாய்மை மனிதனின் இருளை நீக்கும். ஆதலால் உண்மையே மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய விளக்கு என்று
திருவள்ளுவர் கூறுகிறார்.

இருக்கிறார். மகாத்மா காந்தி அவர்களுக்கு கடவுளை விட உண்மை பெரிது என்று கூறுகின்றார். மகாத்மா காந்தியின் எண்ணம், சொல், செயல் இவை அனைத்திலும் உண்மை உறைந்திருக்கும். இரண்டாவது குறள் அகிம்சையை பற்றியது. அகிம்சையை பற்றி திருக்குறளில் அதிகாரம் 317 உள்ளது. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யால் என்ன பயத்தோ சால்பு. பொருள், ஒருவர் நமக்கு தீங்கு செய்தாலும் அவருக்கு பதிலாக நாம் தீங்கு செய்யாமல் நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியாவிட்டால் நம்முடைய நல்ல பண்புகளுக்கும் உயர்ந்த குணத்திற்கும் என்ன மதிப்பு இருக்கிறது என்று திருவள்ளுவர் ஆணித்தரமாக கூறுகின்றார். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்த பொழுது வெள்ளைக்காரரால் அவரை அடித்து பற்களை உடைத்த போதிலும் கூட அவர் வன்முறைக்கு இறங்கவே இல்லை. அகிம்சையின் ஆற்றலை நன்கு உணர்ந்தவர். இதை அவர் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்திருக்கின்றார். மூன்றாவது திருடாமை. திருக்குறளில் கல்லாமை என்னும் அதிகாரத்தில் 282 உள்ளது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கல்லத்தால் கல்மேம் எனில். பொருள், மற்றவருடைய பொருள்களை திருட வேண்டும் என்று மனதில் நினைப்பது கூட தவறான செயல். திருடுவது மட்டும் குற்றமல்ல, திருட எண்ணுவதும் குற்றமே என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். மகாத்மா காந்தியடிகள் சிறு வயதில் தன்னுடைய அப்பா பையிலே இருந்த காசை திருடி நண்பர்களோடு சுருட்டு குடிப்பதற்காகவும் அதை பயன்படுத்தினார். அந்த குறளை அவர் உணர்ந்து பின்பு அதை வெளிப்படுத்தினார். நான்காவது நாவடக்கம். திருக்குறளின் அடக்கமுடைமை எனும் அதிகாரத்தில் குறள் 127 உள்ளது. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லுக்கப்பட்டு. பொருள், ஒருவர் எவ்வளவு கல்வி, செல்வம், பதவி உடையவராக இருந்தாலும் தன் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும். நாவை அடக்காமல் தவறாக பேசினால் அந்த சொற்களே அவருக்கு துன்பத்தை உண்டாக்கும். ஐந்தாவது சமய சமரசம். இது துறவு அதிகாரத்தில் குறள் 350 உள்ளது. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பொருள், உலக பற்றுகளை விடுவதற்கு இறைவன் அல்லது உயர்ந்த அறநெறியின் மீது பற்று கொள்ள வேண்டும். பொருள் மீது அதிக பற்று இல்லாமல் சமரசமாக வாழ்க்கை வாழ வேண்டும். மகாத்மா காந்தியின் வாழ்க்கையில் தன் வாழ்க்கை முழுவதுமே சமய சமரசத்திற்காக அர்ப்பணித்தவர். பல தடவை தென்னாப்பிரிக்காவிலும் சரி, இந்திய விடுதலை போராட்டத்திலும் பல்வேறு சமயங்களிடையே ஏற்பட்ட பெரும் பேரழிவினால் அவர்களை ஒன்று சேர்த்து அமைதியாக வாழ்வதற்கு தன் வாழ்வை அர்ப்பணித்த மகான் மகாத்மா காந்தியடிகள். ஆறாவது நித்தியம் உடல் உழைப்பு. திருக்குறளில் ஆள்வினை உடைமை அதிகாரத்தில் 611 உள்ளது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும். பொருள், தினமும் முயற்சி செய்து வெற்றி மற்றும் செல்வம் கிடைக்கும் வரை உழைக்க வேண்டும். இல்லாவிட்டால் வறுமையும் தோல்வியும் வரும். எனவே உடல் உழைப்பையும் வருவாயையும் மீட்டுவதற்கு உழைப்பது மிக முக்கியம் என்று திருவள்ளுவர் விளக்கமாக விளக்குகின்றார். மருள் நீங்கி மாசொரு காட்சி அவர்க்கு. பொருள், அறியாமையும் மயக்கம் நீங்கி உண்மையை உணர்ந்து எதற்கும் அஞ்சாமை வேண்டும் என்பதை மிக தெளிவாக திருவள்ளுவர் இங்கே விளக்கியிருக்கின்றார். எட்டாவது நிறைய பொருள் சேமையாமை அதிகாரம் ஈகை குறள் 226 உள்ளது. அற்றார்

அலி பசி தீர்த்தால் அத்தொருவன் பெற்றான் பொருள் வாய்ப்புளி. ஏழைகளின் கடும் பசியை போக்குவதுதான் ஒருவர் சம்பாதித்த செல்வத்தை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதற்கு சமம். வங்கியில் அல்லது பெட்டகத்தில் வைத்து செல்வம் அழியலாம், ஆனால் பிறருக்கு உதவி செய்த அருட்செயல் என்றும் அழியாது. 9. எக்காலும் கீழ்மேல் எண்ணாமை. திருக்குறளில் சான்றாண்மை குடிமை தொடர்பான குறள் 972. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். மனிதர்க்கும் பிறப்பால் சமமானவர்கள், அவர்கள் செய்யும் தொழில்களால் தான் சிறப்பு வேறுபடுகிறதே ஒழிய அனைவரும் சமமே என்பதை இங்கு குறள் மிக தெளிவாக விளக்குகிறது. 10. புலனடக்கம் அதிகாரம் அடக்கமுடைமை குறள் 126. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து. ஆமை ஆபத்து வரும்போது தன் தலை மற்றும் 4 கால்களையும் ஓட்டுக்குள் இழுத்து பாதுகாத்து கொள்வது போல மனிதன் தன் 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். அப்படி புலனடக்கத்துடன் வாழ்ந்தால் அது நீண்டகால நன்மை தரும், பாதுகாப்பையும் தரும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் 11வது விரதம் ஆகிய சுதேசி கருத்துக்களை கொண்ட குறள்கள் எழுதப்படவில்லை. ஆயினும் மகாத்மா காந்தியும் தமிழ் இலக்கியமும் ஒன்றுக்கொன்று தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்றே கூறலாம். தமிழ் இலக்கியத்தின் அறநெறி கருத்துக்கள் மகாத்மா காந்தியை ஈர்த்ததோடு மட்டுமல்லாமல் காந்தியின் சிந்தனைகளும் தமிழ் இலக்கிய வளர்ச்சியும் அவருக்கு ஒரு புதிய திசையை சமூக பொறுப்பை வழங்கியது. எனவே தமிழ் இலக்கியமும் காந்தியும் இந்திய வரலாற்றில் பிரிக்க முடியாத பண்பாக உருவெடுத்துள்ளது. மகாகவி சுப்பிரமணிய பாரதி கண்ட காந்திஜி. மகாத்மா காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு 1896 இருந்து 1946 முடிய 20 முறை தமிழகத்திற்கு வந்திருக்கின்றார். ஒரு முறை மார்ச் மாதம் 1919 சுப்பிரமணிய பாரதி அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் இருவரும் சென்னையில் ராஜாஜி அவர்களுடைய இல்லத்தில் சந்தித்து கொண்டனர். பாரதி அவர்கள் காந்தியை நேரில் சென்று மறுநாள் கூட்டத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தார். ஆனால் காந்தி நாளைக்கு திட்டமிட்டபடி நிகழ்ச்சி இருக்கிறது, ஆகவே என்னால் வர இயலாது, உங்களுடைய கூட்டத்தை வேறொரு நாள் மாற்றி வைத்தால் நான் அவசியம் வருவேன் என்று கூறினார். அதற்கு பாரதி தேதியை மாற்றி அமைக்க இயலாது என்று கூறிவிட்டு தங்கள் விருப்பம் என்று சொல்லி உடனே சென்று விட்டார். அப்பொழுது மகாத்மா காந்தி திரு ராஜாஜியிடம் கேட்கின்றார் இவரை பற்றி. அவர், பாரதி இலக்கியத்திலும் மிகவும் சிறப்பானவர், சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், தேசிய கவி என்று அவரை பற்றி அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அப்பொழுது மகாத்மா காந்தி அவர்கள், பாரதியின் துணுக்கான நடையும் பேச்சும் அவரை கவர்ந்திருந்தது, அவரை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும், இவர் நாட்டினுடைய சொத்து என்று மகாத்மா காந்தி ராஜாஜியிடம் பாரதியை பற்றி கூறியிருக்கின்றார். மகாத்மா காந்திக்கும் பாரதிக்கும் மிக நெருங்கிய நட்பும் நாட்டின் மீது தீராத சிந்தனையும் இருந்து வந்தது.

மகாகவி பாரதியாரின் புகழ்பெற்ற பாடலில் ஒன்றான வாழ்கனியம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தால் உற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால் பற்று நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று இந்த சிறப்பான பாடலை பாடி இருக்கின்றார். வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால் பற்று நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க என்று மிகச் சிறப்பாக பாடி மகாத்மாவை

போர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க என்று மிகச் சிறப்பாக பாடி மகாத்மாவை புகழ்ந்து இருக்கின்றார். இவர்கள் இருவருக்கும் இடையிலே விடுதலை, பெண்கள் முன்னேற்றம், தீண்டாமை ஒழிப்பு, தேசிய ஒற்றுமை, சுயமரியாதை, சாதிகள் ஒழிப்பு என்ற பொதுவான சிந்தனைகள் இருந்து வந்தன. பாரதி அவர்கள் பாடியிருக்கின்றார்கள், சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற வரியும் சமூக சீர்திருத்த கொள்கைக்கு மிகவும் நேர்த்தியாகவே உள்ளது. காந்திஜியும் நாமக்கல் கவிஞரும் காந்திய சிந்தனையால் மிகவும் ஈர்க்கப்பட்ட தமிழ் கவிஞர்களில் முக்கியமானவர் நாமக்கல் கவிஞர். அவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். புகழ்பெற்ற பாடல் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. இந்த பாடலை அகிம்சை வழி போராட்டத்தின் முழக்கமாக அமைந்தது. விளக்கம்: காந்தியின் சத்தியாகிரக போராட்டத்தை பற்றி நாமக்கல் கவிஞர் கூறிய இந்த வரிகள் உலக வரலாற்றில் வன்முறையற்ற போராட்டத்தின் சிறப்பை எடுத்து காட்டுகின்றன. மேலும் ஒரு வரி: தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த வரிகள் சுயமரியாதை, தேசிய உணர்வு, தன்னம்பிக்கை ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன. மேலும் நாமக்கல் கவிஞர் பாடிய பாடலில்

அன்மரை வல்லுவன் வாய்மை விளக்கினை வாழ்க்கையில் காட்டிட வந்த மகான். ஆண்மையுடன் மாந்த அஞ்சாமை வாழ்ந்திட ஆத்மசக்திதனை தந்த மகான். ஆண்மையுடன் மாந்த அஞ்சாமை வாழ்ந்திட ஆத்மசக்தி

மகாத்மா காந்தியும் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களும். காந்தியின் கொள்கையை தமிழக மக்களிடம் மிகச் சிறப்பாக பரப்பிய முக்கிய ஆளுமைகளில் ஒருவர். அவர் காந்திய பணிகளில் முக்கியமாக கதர் இயக்கம், சுதேசி இயக்கம், தொழிலாளர் நலன், சமூக சீர்திருத்தம் ஆகியவற்றை ஆதரித்து உழைப்பே உயர்வு என்ற கருத்தனை ஏற்று காந்தியின் சிந்தனையோடு ஒத்துப்போகின்ற மாபெரும் தலைவராக விளங்கியவர். காந்தியும் கல்கி கிருஷ்ணமூர்த்தியும் காந்தியின் தீவிர ஆதரவாளர், விடுதலை போராட்டத்தில் பங்கேற்பதற்காக சிறை சென்றவர். அவருடைய எழுத்துக்களில் பெரும்பாலும் தேசபக்தி, தியாகம், நேர்மை, சமூக பொறுப்பு போன்ற காந்திய கருத்துக்களை ஏற்று சேவை செய்த மாமனிதர். வள்ளலார் மற்றும் மகாத்மா காந்தியின் ஒத்த சிந்தனைகள்.

0: வள்ளலாரின் ஒருமை மிக உயரிய பண்பான அவர் இவ்வாறு கூறுகின்றார். கடவுள் என்பது எல்லா உயிர்களுக்கும் நிறைந்த தெய்வீக ஒளி. மனிதர் அனைவரும் ஒரே குடும்பம். இதை மகாத்மா காந்தி அவர்கள் கூறுகின்ற பொழுது கடவுளுக்கு மதம் இல்லை. இந்த இரண்டு மகான்களும் வள்ளலார் 19ஆம் நூற்றாண்டிலும் காந்திஜி 20ஆம் நூற்றாண்டிலும் அகிம்சை, கருணை, சேவை, உண்மை என்ற அடிப்படையில் வாழ்ந்து காட்டிய வள்ளலார்கள் இவர்கள் இருவரும். மாற்றத்திற்கு வழிவகுத்து தான் மாறி மற்றவர்களை மாற்றி மாபெரும் புரட்சி செய்த புரட்சியாளர்களின் ஒருவராக காந்தி விளங்குகிறார். அவருக்கும் மிகவும் நெருக்கமான தமிழ் இலக்கியம் என்றும் பிரிக்க முடியாது. மகாத்மா காந்தி ஒரு முறை சொல்கின்றார், இன்னொரு பிறவி எடுத்தால் ஒரு தமிழனாக பிறப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த அளவிற்கு தமிழ் மீதும் அன்பும் பற்றும் பாசமும் தமிழர்கள் மீது விடா நம்பிக்கையும் கொண்டவர்தான் மகாத்மா காந்தி. வாழ்க மகாத்மா காந்தி, வளர்க தமிழ் இலக்கியம்.
1: இலக்கிய உலா நிகழ்ச்சியில் இதுவரை இலக்கியமும் காந்தியும் சிறப்புரை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எல். ராஜா அவர்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஅஞ்சலாக கேட்கலாம்.

0: 5 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற, அதாவது முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெளி முதுகு நோய் குறித்த நேர்காணல். இது குறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் சார்.
3: வணக்கம் மேம்.
2: ஸ்கோலியாசிஸ் விழிப்புணர்வு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நம்ம பல்வேறு தகவல்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது நம்ம கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற நெளி முதுகு நோய் அப்படின்னா என்ன, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
3: நெளி முதுகு நோய், அதாவது ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா முதுகு எலும்பு பற்றின ஒரு பிரச்சனை. இந்த நெளி முதுகு நோய் அப்படின்னாக்கா நம்மளதில் வந்து முதுகு தண்டு உடமை சர்வைக்கல், தொராசிக், லம்பார், சாக்ரல் அண்ட் காக்சிஜியல் அப்படின்ற ஒரு பிரிவுகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோடது முதுகு தண்டு உடம், அதாவது வெர்டிப்ரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதில் இந்த நெளி முதுகு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா நேராக நம்ம உட்கார்ந்து நிற்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டு நேராக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா வேலைகளுமே செய்ய முடியும், நடக்கிறது உட்கார்றது எல்லாமே. இதில் இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த தண்டு உடம் நேராக இல்லாமல் இந்த முதுகு தண்டு வந்து வளைந்து வெளிப்புறமாக வளைந்து, ஆங்கிலத்தில் லேட்ரல் கர்வேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ரைட் சைடு ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா அந்த வலது புறம் வந்து வளைந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெளி முதுகு அப்படின்ற மாதிரி நம்ம இது சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆண்டுதோறும் June 27 வந்து நெளி முதுகு குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலகெங்கிலும் June 27 வந்து உலக நெளி முதுகு நோய் குறித்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
2: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுவது குறித்து சொன்னீங்க. இந்த நோய் பாதிப்பில் எத்தனை வகையான பிரிவுகள் இருக்குது? இந்த நோய் காரணமாக முக்கியமாக யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றனர், எந்த வயதினர் பாதிக்கப்படுகின்றனர்?
3: இதில் வந்து 5 வகையான ஸ்கோலியோசிஸ் அப்படின்றத டைப் நம்ம சொல்கிறோம். மோஸ்ட்லி 80% வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வளரிளம் பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் இதில் வந்து அதிகப்படியாக இந்த நெளி முதுகு நோயினால் பாதிப்படைகிறாங்க. அதாவது இடியோபதிக் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் காரணம், இதனால தான் இது வருது அப்படின்ட்டு சொல்ல முடியாத காரணத்தினால 80% மக்கள் தொகையில் இதை வந்து பாதிப்படைகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம 25 நபர்களில் வந்து ஒருத்தர் வந்து இந்த நெளி முதுகு நோயினால் பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு இருக்குது, அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 2வது வகை வந்து நியூரோ மஸ்குலர் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நேம்லேயே இருக்கு நியூரோ மஸ்குலர், நியூரோனாவே நரம்பு அதாவது மூளை சம்பந்தப்பட்டதும், மஸ்குலர் அப்படின்றனாக்கா தசை சம்பந்தப்பட்டதும், அதாவது இந்த பெருமூளை முடக்குவாத நோய் எனப்படுகின்ற செரிப்ரல் பால்சி, அதுக்கடுத்து தசை சிதைவு நோய் எனப்படுகின்ற மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, இந்த 2 நோயும் வந்து மூளையும் தசையும் சம்பந்தப்பட்டது. இந்த நோய் வந்திருந்தாலும் இந்த நெளி முதுகு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கஞ்சனிட்டல் அப்படின்னு சொன்னாக்க பிறக்கும் போதே, அதாவது குழந்தை வந்து கருவில் இருக்கும்பொழுதே இந்த முதுகு வந்து இந்த மாதிரி வளைந்தே காணப்படும். ஸோ அது வந்து நம்ம கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். இந்த டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வயதாக ஆக நம்மளுடைய மூட்டுகள் வந்து எப்படி தேய்மானம் அடைந்து முட்டு வலி கை கால் வலி எப்படி வருகிறதோ அது மாதிரி நம்மளுடைய முதுகு தண்டு உடமும் வந்து வலியினால் வந்து நம்ம இதுவாகிறதுனால முதுகு தண்டு உடத்தை சுற்றி இருக்கிற மசில்ஸை வந்து நம்ம வந்து பலகீனம் அடைகிறதுனால வருகின்ற டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். அடுத்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டியே வந்து அவங்க எப்படி நடக்கிறாங்க எப்படி உட்காராங்க அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் வந்து நம்ம வீட்டிலேயே கூட வந்து நம்ம வந்து நிமிந்து உட்காரு, ஏன் அந்த மாதிரி கீழே தலையை ரொம்ப பார்க்குற, குனிஞ்சு பார்க்குற, ஏன் கூன் போட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது இந்த ஸ்கோலியோசிஸ் வந்து இது நிச்சயமாகவே இது பழக்கத்தினால வரக்கூடிய ஒரு ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ், அதாவது நம்ம சரியாக உட்காரதுனால நெளிஞ்சு உட்காரோம் இல்லை கூன் போட்டு உட்காரோம் அப்படி இதை நாள்பட்ட போக்கில் போகும்போது இதுவே வந்து நெளி முதுகு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ்ன்றோம். ஸோ இந்த நெளி முதுகே வந்து 5 வகையாக நம்ம பிரிக்கும் போது இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற வளரிளம் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த நெளி முதுகு நோய் தான் அதிகமாக உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 to 18 குழந்தைகள் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் நோயினால் அதிகமாக பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு பார்க்க முடியுது.
2: ஓகே டாக்டர், முக்கியமாக 10 to 18 குழந்தைகள் இந்த நோய் காரணமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது குறித்து சொல்லுங்கள் டாக்டர்.
3: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் தான் 80% வந்து இந்த நோய்

0: இதில் வந்து அதிகப்படியான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இவங்களை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒருத்தர் நடக்கும்போதோ நிற்கும்போதோ வந்து அவங்களோட ஷோல்டர், அதாவது தோள்பட்டையும் இடுப்பும் வந்து சமநிலையில் சமதளத்தில் இருக்கணும். இந்த அடாலசன்ட் இடியோபதி ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்தவர்களோட தோள்பட்டை வந்து ஒரு தோள்பட்டை வந்து கீழாகும், ஒரு தோள்பட்டை வந்து மேலாகவும் இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒரு இடுப்பு வந்து கீழும் ஒரு இடுப்பு வந்து மேலும் இருக்கும். ஸோ அவங்க நிற்கும்போதோ நடக்கும்போதோ உட்காரும்போதோ நமக்கு தெரியும் ஒரு பக்கம் வந்து உயரம் குறைந்து ஒரு பக்கம் வந்து மேலே தூக்கி இருக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் வந்து இவங்களோட உடல் அமைப்பில் வந்து ஏதோ ஒரு அசௌகரியம் காணப்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அதிலிருந்தே வந்து ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே இவங்களுக்கு வந்து ஸ்கோலியோசிஸ் இருக்கா, இல்லை இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி நின்னாங்களா நடந்தாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா, இவங்களோட முதுகு வந்து ரொம்ப ஒரு பக்கமாகவும் துருத்தி இருக்கும். அதே மாதிரி நடக்கும்போது ஒரு கால் வந்து கொஞ்சம் இழுத்து நடக்கிறது, அதே மாதிரி ஒரு பக்கமாக வளைஞ்சு உட்கார்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதே நம்ம வந்து இந்த நெளி முதுகுக்கான அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்றத ஒரு தீப்பொறியாக எடுத்து நம்ம அதை ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த நபர் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்திருக்கிறாரா இல்லை வேறு ஏதேனும் விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம்.
1: ஓகே டாக்டர், பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக அவங்க கூட அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு இருக்குது, இவங்க எப்படி இந்த நோய் குறித்து கண்டுபிடிக்கிறது டாக்டர்?
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸை விட அவங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை பிடி டீச்சர்ஸ் சொன்னாங்க இந்த பையன் வந்து விளையாடும் போது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்றத பேரண்ட்கிட்ட சொல்லி நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து இந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக வீட்டில் எப்படி நடக்கிறாங்க, எப்படி உட்கார்றாங்க, அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்க ஹோம் ஒர்க் பண்ணும்போது எந்த விதமாக டேபிளில் உட்காந்து அவங்க எழுதுகிறாங்க, இல்லை அந்த குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ் மாற்றும் போதே நமக்கு தெரியும் அவங்களோட முதுகு வந்து நார்மலாக நீட்டாக இருக்கா இல்லை ஏதேனும் வளைந்து இருக்கா, இதில் இந்த ஸ்கேப்புலா அப்படின்ற எலும்பு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் துருத்தி இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து குழந்தைங்கள வந்து பேர் பாடியாக நம்ம பார்க்கும்போதே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை குழந்தைங்க அந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து எப்படி உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை உட்காந்து எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து பெற்றோர்கள் காணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து நீங்கள் நல்லா கேள்வி கேட்டது போல் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தான் அவங்களோட அதிகப்படியான நேரம் வந்து செலவிடுறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் வந்து வகுப்பறையில் ஒரு டீச்சர் வந்து இந்த குழந்தைங்களை பார்க்கும்போதே ஒரு குழந்தை வந்து கிளம்சியாக உட்காந்துருக்கு, ஏதோ ஒரு நார்மலாக இல்லாமல் கூன் போட்டு ஒரு பக்கம் சைடாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க, நம்ம வகுப்பிலே கூட இருக்கும்போது ஆசிரியர்கள்லாம் நேராக உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லியும் வந்து நம்ம நேராக உட்காருவோம், நம்மளை அறியாமல் ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனில் போகும்போது டீச்சர்ஸ் வந்து ஒரு வார்னிங் கால் கொடுப்பாங்க. இப்படி சொல்லியும் வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து அந்த வார்னிங் கால் கொடுத்து கூட வந்து அந்த குழந்தை வந்து அப்படியே உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா ஆசிரியர்கள் வந்து அதை ஒரு காலை எடுத்துகிட்டு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து வகுப்பு ஆசிரியர். ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தைகள் வந்து நடக்கும்போது ஓடும்போது இல்லை விளையாட்டில் பங்கு பெறும்போது இந்த குழந்தைங்களோட உடல் உறுப்புகள் எவ்வாறு இயங்குகிறது, இவங்க தோள்பட்டையெல்லாம் எந்த கரெக்டாக இருக்காங்களா, சிமெட்ரிக்கல் பாடி அலைன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம், இந்த குழந்தைங்களோட உடல் வந்து கரெக்டாக நேராக இருக்கா, இல்லை வந்து விளையாட்டும் போது இவங்களோட கை கால்கள் எந்த விதமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அது விதமாகவும் ஆசிரியர்கள் வந்து இதை கவனித்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து நம்மளை மாதிரியான மருத்துவர்களிடம் வரும்போது நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய்க்கான அறிகுறிகளை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறது குறித்து சொன்னீங்க. இப்போ பிறக்கும் பொழுதே இந்த ஸ்கோலியோசிஸ் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கா?
0: நிச்சயமாக, இந்த குழந்தை வந்து அதாவது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு ஒரு வகைன்னு சொன்னேன் இல்லைங்களா, குழந்தை வந்து பிறக்கும்போதே இந்த முதுகு தண்டுவாடத்தில் முதுகில் வந்து பிரச்சனையாவோட பிறக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோமா, இந்த குழந்தை வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறந்த உடனே மூன்றாவது மாதத்தில் வந்து கழுத்து நிற்கணும், ஆறாவது மாதத்தில் குழந்தை வந்து ஒரு கழிச்சு படுத்து எழுந்து உட்காரணும், ஒரு வயதுக்குள்ளவே அந்த குழந்தை வந்து நடக்கணும், இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு குழந்தை செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ், அதாவது பிறக்கும்பொழுதே ஒரு நெளி முதுகு கண்டிஷனோடு பிறக்கிற குழந்தைகள் வந்து இது எல்லாத்தையுமே செய்ய முடியாது, சிலது வந்து ரொம்ப லேட்டாக செய்வாங்க, சிலது வந்து நடக்கக்கூட செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம மருத்துவரை அணுகி மெடிக்கல் டயக்னோசிஸ்லாம் நம்ம பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு காப்ஸ் ஆங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது இந்த குழந்தைக்கு வந்து அந்த முதுகு எலும்பு வந்து எந்த லெவலுக்கு வந்து வளைந்து காணப்படுது அப்படின்ட்டு அந்த வளைவு எக்ஸ்ரேயில் நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு 20 டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா

0: இது நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். 20-40 போகுது அப்படின்னாக்கா அது ஒரு மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம். 40 டிகிரிக்கு மேலும் அதாவது முதுகு எலும்பு வந்து நெளிவு காணப்படுகிறது, அந்த ஸ்கோலியாட்டிக் கர்வ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமா அந்த குழந்தைக்கு வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவம் மற்றதெல்லாமே நம்ம கேரி அவுட் பண்ணும்போது இந்த கன்ஜென்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம வந்து சரிப்படுத்தலாம்.
1: நிரந்தரமாக சரியாக்கலாம்,
0: அதாவது கண்டிஷன்ஸ் பொறுத்து, இந்த சிவியாரிட்டி அப்படின்ற கண்டிஷன்ஸ் பொறுத்து. நான் சொன்ன மாதிரி அந்த 0-20 டிகிரி பர்சன்டேஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நெளி முதுகு இருக்குனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே எக்ஸசைஸ் கொடுத்தே வந்து நீங்கள் சரி பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற மில்வாக்கி பிரேசஸ் இல்லை பாஸ்டன் பிரேசஸ் அந்த மாதிரி பிரேசஸ்லாம் நம்ம போட்டு அந்த குழந்தை வந்து சரி பண்ணலாம். இல்லை 20-40 அப்படின்னு போகும்போது நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரை பார்த்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த வயதுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படின்றத ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுபடி மேற்கொள்ளலாம். இல்லை 40 டிகிரிக்கு மேலே போகும்போது அது ரொம்ப வெரி சிவியரான கண்டிஷன், அதுக்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். அது செஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற இந்த மில்வாக்கி பிரேசஸோ இல்லை பாஸ்டன் பிரேசஸோ அந்த குழந்தைக்கு போட்டு முதுகு வந்து மேலும் வளையாமல் நெளியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய் பாதிப்பின் அளவை பொறுத்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி வளரிளம் பருவத்தினரை தாக்கக்கூடிய இந்த ஸ்கோலியோசிஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன?
0: நெளிமுதுகு குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி, ஒரு பக்கம் தோள்பட்டை வந்து கீழிறங்கி காணப்படும், ஒரு பக்கம் இடுப்பு வந்து மேலும் கீழமாக இருக்கும், சமதளத்தில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு எல்லா ஜாயின்ஸ்க்கான மூமெண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்து முதல்ல வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். எல்லா உடல் முட்டுகள்லையும் வந்து எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொண்டு வந்துக்கான இப்போ மருத்துவ பயிற்சிகள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நெளிமுதுகு குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து முட்டிக்கால் போட்டு அந்த முட்டிக்காலே நடக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 4 கால் பாய்ச்சலில், அதாவது குழந்தை வந்து 2 கைகளையும் 2 கால்களையும் தரையில் வந்து பதிந்து அதில் வந்து நகர்ந்து போகிற மாதிரியான விஷயம். இந்த மாதிரி போகும்போது 2 முட்டியும் 2 கையும் வந்து கரெக்டாக தரையில் ஊனி போகும்போது இந்த நெளி முதுகு அப்படின்றத வந்து நம்ம வந்து முதுகு வந்து நேராக கொண்டு வரும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சிவியாரிட்டிக்கு பொறுத்து தான். இந்த 0-20 வரைக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த குழந்தை வந்து சரி பண்ணிடலாம். இந்த 20-40, 40க்கு மேலும் போகும்போது நம்ம நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து இந்த ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் போடும்போது தான் இதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பீரியாடிக்காக இந்த நெளி முதுகுனால் மட்டும் முதுகு மட்டும் பாதிப்படையிறது இல்லை, அதை சுற்றி இருக்கிற தசைகள் அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அவயங்களான நுரையீரலும் வந்து பாதிப்படையும். முழுமையான பாத்திரத்தில் வந்து தண்ணீர் நிரப்பணும், நார்மலான பாத்திரத்தில் முழு கொள்ளளவு பிடிக்கும். 5 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நசிங்கு இருந்ததுனாக்கா அதில் தண்ணீர் கொள்ளளவு வந்து குறையும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த நெளி முதுகு ஸ்கோலியோசிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து முழுமையாக வந்து விரிவடையாது. இந்த விரிவடையாததுனால வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து சுவாசிக்கிற ஆக்சிஜன் லெவலும் குறையிறதுனால இந்த குழந்தைகள் வந்து நம்மளை மாதிரி நார்மலாக பேச முடியாது. 10 வார்த்தைகள் பேசுவாங்க, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். இல்லை இவங்க நார்மலாக இருக்காங்க, 0-20 டிகிரியில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க விளையாட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான பயிற்சிகளும் நம்ம ஃபிசியோதெரப்பியில் பண்ணணும். வேறு மேற்கொண்டு வேறு ஏதேனும் ஜாயிண்டில் பெயின் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெயின் அலிவியேட் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் ஃபிசியோதெரப்பியில் பண்ணுறோம்.
1: நெளிமுதுகு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேற என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் சொன்னீங்க டாக்டர். இயன்முறை மருத்துவத்தால் சரி செய்ய முடியல அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணணுமா?
0: நிச்சயமா. இந்த சிவியாரிட்டி அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெளிமுதுகு கார்ப்ஸ் ஆங்கிள் வந்து 0-20, 20-40, more than 40 அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த 0-20 அப்படின்னும் போதே நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிங்கனாக்கா உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து இது நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ண முடியும். ஃபர்தராக நம்ம வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பீரியாடிக்காக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அந்த 20-40 போகும்போது அவங்களோட உடல், அதாவது அவங்களோட வயது, அவங்க செய்யக்கூடிய வேலை இதெல்லாம் பொறுத்து வந்து அவங்களுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யணுமா இல்லையா அப்படின்றது ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் தான் வந்து அதை ரூல் அவுட் பண்ணணும். ஆனால் 40 டிகிரிக்கு மேலே போகும்போது நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பின்பான ஃபிசியோதெரப்பி மருத்துவமும் செய்து அந்த அவங்கள வந்து நார்மலுக்கு கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் உண்டு.
1: சர்வதேச ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். இனிய இரவு வணக்கங்களோடு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன் மற்றும்
1: ஹரிணி. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2.
0: காட்டில் வெறியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒருத்தருடைய விமர்சன கடிதம், அதாவது இல்லை விருப்ப பாடலாக கேட்க இருக்கும். யார் அவங்க என்னென்னு கேட்க கேட்டலாமா?
1: கேட்டலாம்.
0: யார் அவங்கன்னா, ஆ அழகர் சாமி, அதாவது விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் அங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, படிக்காதவன் அந்த திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நாமளும் காற்றலைகளை கேட்டு மகிழலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் என்ன விருப்ப பாடல் கேட்டிருக்காங்கன்னு
4: கேட்டலாமே?
3: பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து நிலா வானம் காற்று பாடல் கேட்டிருக்காங்க. காரைக்குடியிலிருந்து கனகவல்லி நாராயணன், கல்யாணி, அஸ்வினி மற்றும் நாகவல்லி ஆகியோர் அவர்கள் கேட்ட பாடல் இதோ உங்களுக்கு, நீங்களும் கேட்டு மகிழுங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்ப பாடலாக கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னு கேட்டலாமா?
1: கண்டிப்பாக கேட்டலாமே.
0: யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் சுக்காம்பட்டியிலேருந்து தான் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, ரிக்ஷா மாமா திரைப்படத்திலேருந்து. விருப்ப பாடல் கேட்டவங்க எஸ் கங்காதரன், முத்துலட்சுமி. அவங்களுடைய விருப்ப பாடலை
1: காற்றலைகளில் நீங்களும் கேட்டு ரசிங்க.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் தொடர்ந்து இணைஞ்சிருங்கள் காற்றில் வெறியும் கடித மலர்களோடு. இனி கேட்கலாம் வந்தே மாதர பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மீண்டும் இணைகிறோம். காற்றில் விரியும் கடிதமலர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு விருப்ப பாடல்.
1: இந்த விருப்ப பாடல் வந்து தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடிலிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன் கேட்டிருக்காங்க. ஜென்டில்மேன் 3 படத்திலிருந்து என் வீட்டு தோட்டத்தில்.
0: அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நீங்கள் இணைந்திருந்த காட்டில் விரியும் கடிதமல்கள் நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. காட்டில் விரியும் கடிதமல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், காட்டில் விரியும் கடிதமல்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கி குளம், மதுரை 2. நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்,
1: நான் ஹரிணி.

0: நேரம் 10 மணி.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.

மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி நாம் கேட்டு ரசிக்க இனிய இரவு நேரத்தில் வளம் வரும் நிகழ்ச்சி பட்டிச்சிறகு. இன்றைய பட்டிச்சிறகு நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்புடன் ஜெயச்சந்திரன். பட்டிச்சிறகில் நான் தரும் முதல் பாடல், துடித்திடும் இதயமும் மூடாத விழிகளும் இணை பிரியாமல் தவித்திடும் உள்ளம்.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசிக்கும் இனிய இரவு நேர நிகழ்ச்சி இது பட்டுச்சிறகு. கண்களால் பேசும் மௌன வார்த்தையில் உச்சரிக்கும் போது உயிரும் மெய்யும் ஒன்றானது.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

இனிமையான இரவு நேரத்தில் இசையோடு இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது பட்டிச்சிறகு. வேறுபட்டு இருப்பதை விட நினைவுபடுத்தி பார்ப்பது அழகு. அந்த அழகு பூவின் வாசத்தில் உன் வருகையை எதிர்நோக்கி அழைத்திடும்.

மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய இரவு நேரத்தில் நாம் ரசிக்கும் நிகழ்ச்சி இது பட்டுச்சிறகு. சிறு வினாடிகள் போதும், உன் சிரிப்பால் கோபம் சிதறிவிடுகின்றது. உன் புன்னகையில் தூவிய மலர்கள்

பாடல்கள் உங்கள் செவியோரம் கொண்டு வந்து சேர்க்கும் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பட்டுச்சிறகு. கற்பனையிலும் நிஜத்திலும் வழி தேடி விழிகள் ஓடும் ஆற்று நதியைப் போல கரை தேடுகின்றது இந்த இரு உள்ளங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது பட்டிச்சிறகு. தூறும் மலைகள் ஒவ்வொரு துளியிலும் இசையில் ஒன்றாகி முகம் மலர்கின்றது. காத்திருந்த நாளும் கனியும் வேளையில்

ராகம் பாடும் இனிய தென்றல் இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவின் பட்டு சிறகு இணைந்திருக்கின்றோம். 100.9 ராமேஸ்வரம் பண்பலையிலும். ஒரு முறை பிறவி எடுத்தாலும் உன்னுடன் கொண்ட அவனது அன்பு இனி 7 பிறவிக்கும் நிலைத்திருக்கும் அவன் நெஞ்சத்தில் உனது அன்பு.

இணைந்திருக்கின்றோம் இரவு நேரத்தில். இது 103.3 மதுரை பண்பலையின் பட்டுச்சிறகு. ராமேஸ்வரம் பண்பலையிலும் இந்த இனிய இரவு நேரத்தில் இசையோடு இணைந்திருக்கின்றோம். விருப்பம், அன்பு இவ்விரண்டும் அழகாக தென்பட்டுவிடும். கண்டுபிடிக்க காதல் என்னும் கடிகாரத்தில் சுற்றும் சிறகு உள்ள பறவைகள்

இனிமையான இரவு நேரத்தில் 103.3 மதுரை பண்பலையிலும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம்

கேட்டு ரசிக்கின்றோம். இது பட்டிச்சிறகு. மெல்ல இரவும் நகர்ந்து கொண்டிருக்கும் இரவு நேரத்தில் நான் தரும் அடுத்த பாடல், சில நேரம் தடுமாறும்போது அன்பில் ஏற்படும் மாற்றம் உண்மையே உரைக்கும். அந்த உண்மையான அன்பு காதலின் அச்சாணி.

வசந்தம் தரும் இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி பட்டுச்சிறகு. இளமை காலம் இதயத்தில் ஒரு புதிர் போடுகின்றது. புதிருக்கு பதில் வேறென்ன? அன்பும் புரிதலும் தான்.

இரவு நேர இசை தேன் அமுதம். இது 103.3 மதுரை பண்பலையின் பட்டிச்சிறகு. இணைந்திருக்கின்றோம் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அன்பை சொல்ல 1000 வார்த்தைகளுக்கு ஒரே ஒரு பதில், உன் கடைக்கண் பார்வை மட்டும்தான்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது பட்டிச்சிறகு. பட்டிச்சிறகு நிகழ்ச்சியில் பாடல்கள் தந்த நினைவில் விடைபெறுகின்றேன். ஜெயச்சந்திரன். நன்றி, நன்றி. வணக்கம் நேயர்களே, வணக்கம் நேயர்களே.

0: ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேரம் 11:59. இத்துடன் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் நேயர்களே.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி இப்போது நிகழ்ச்சியும் நேரம் தெரிந்து கொள்வோம். நாளை காலை 4:45 நிலைய தொடக்க அறிவிப்பு, தொடர்ந்து வந்தே மாதரம், மங்கள இசை, நாளொரு குரல், நிகழ்ச்சியும் நேரம் என எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகும். நாளை காலை 5:00 பக்தி மாலை, பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், காலை 6:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் டி ராஜபிரபா அவர்கள். நாளை காலை 6:15 புதிய காலை, இதில் இந்த நாளின் சிறப்பு, தொடர்ந்து நிகழ்ச்சி நேரம் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். நாளை காலை 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். நாளை காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர் கேட்கலாம், காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் கல்விமடை திருநாகேஸ்வரமுடையார் திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். நாளை காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள், இதில் சர்வதேச யோகா தினத்திற்கான ஆரோக்கியத்திற்கான தினசரி யோகா பயிற்சிகள் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜி சந்திரசேகர் சர்மா அவர்கள்.

நாளை காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா? தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையசை கேட்கலாம். நாளை காலை 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், நாளை காலை 10:02 விருப்ப கானங்கள். நேயர் விருப்பம் பங்கேற்கிறார் ராமநாதபுரம் நேயர் வேலு நாச்சியார், உடன் உரையாடுகிறார் செண்பகவல்லி. நாளை காலை 10:30 ஒருபட பாடல்கள். நிகழ்ச்சியில் காதல் கோட்டை என்ற படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். நாளை காலை 11 மணிக்கு செய்திச் சுருக்கம். 11:02 கேட்கலாம் கண்ணாடி மாளிகை. தலைப்பு வாழ்க்கையின் உண்மையான தேடல் என்ன. 11:30 டெல்லி அஞ்சலாக ஸ்டம்புடி சீசன் 7. 11:47 திரையசை இடம்பெறும். நாளை நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியை. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சிநேகிதியை தொடர்ந்து இடம்பெறும். நாளை பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. 2:15 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். நாளை முற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம். 4:02 வசந்த் அன்க வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம் பண்பலையில் தொடர்ந்து இடம்பெறும். நாளை மாலை 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை. நாளை மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:40 இனிமையான பாடல்களை தரும் வந்திப்பூக்கள். நாளை 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் ஜி சுரேஷ். நாளை 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பாட்டு இது கெட்டு. நாளை 7:30 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். நாளை 7:32 பாட்டு இது கெட்டு. நாளை 8:00 செய்தி அறிக்கை. நாளை 8:05 பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நாளை 8:30 பட்டாம்பூச்சிகளில் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. நாளை 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 திரையசை. 9:30 சக்கர வீகம் பகுதி 7. எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்தி தீபன் அவர்கள். நாளை 10:00 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சூரிய பிரகதீஷ். நாளை 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். நாளை 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. நாளை வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியும் நேரமும் இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது. முன்னிரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

திவிட்டாத ராகங்கள், இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாட்டு 5 லட்சம் என்ற படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். கவிஞர் வாலி அவர்கள் இயற்றியது. எஸ்எம் சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசையில் டிஎம் சௌந்தரராஜன் பாடியது. முதல் பாடலாக தேனும் பாலும் தருகிறது. இணைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நேரம் முன்னிரவு 11:11. இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. இந்த இனிமையான இரவு பொழுதில் ராகம் இசைக்கும் நந்தவன சோலையில் இசை அமுத பாடல்கள் தர

நேரம் இரவு 11:15. நாம் இணைந்திருக்கிறோம். இது தேனும் பாலும். 103.3 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலானது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இனிய இசையில் உருவான பாட்டு 4 சுவர்கள் என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

11:19 8 நொடி. இது 103.3 மதுரை FM ரெயின்போவில் நாம் இணைந்திருக்கிறோம். தேனும் பாலும்

தேனும் பாலும் நிகழ்ச்சியில் வளமரும் அடித்த பாடல் அனாதை ஆனந்தன் என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். இப்போது கேட்டுவிடலாம், இணைந்திருங்கள் நேர்களை தொடர்ந்து இசையோடு.

அடடடடா சும்மா இருக்குமா சொந்தம்.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 11:23 கடந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கௌரி கல்யாணம் என்ற படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். கண்ணதாசன் இயற்றிய பாடல், எம்எஸ் ஹுசன் அதனுடைய இனிய இசை உருவாக்கத்தில் உருவாகியிருக்கும் இந்த பாடலுக்கு தனித்து குரல் தந்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடல் வருகிறது, இணைந்திருங்கள் நேர்களை.

11:27, 40 நொடி, 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கண்ணன் வருவான் என்ற படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல். டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாட்டு இப்போது கேட்கலாம். இணைந்திருங்கள்.

11:31, 30 நொடி. இந்த இனிய இரவு நேரத்தில் 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் தருகிறது தேனம் பாலும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் 4 கில்லாடிகள் என்ற படத்திலிருந்து வேதா அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரிகள். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில் கேட்கலாம்.

11:35, 12 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவின் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் பி.வி. சீனிவாஸ், பி. சுசிலா பாடியது. கவிஞர் வாலி அவர்கள் பாடல் வரிகள். இசை வி. குமார். எதிர்நீச்சல் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே, இசையோடு என்றும் நீங்கள்.

11:39 44 நொடி. இந்த இனிய இரவு நேரத்தில் இனிமையான பழைய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் நாம் தருகிறோம். இது தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் துலாபாரம் என்ற படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள். ஜி தேவராஜன் இசையமைப்பில் உருவான பாட்டு. டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. இதோ இரவு நேரத்தில் இனிமையான பாட்டு உங்களுக்காக.

11:43, 32 இனிய இரவு பொழுதில் இசையோடு இணைந்திருக்கிறோம். இது தேனும் பாலும் தருகிறது 103.3 மதுரை ரெயின்போ பண்பலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலானது நிமிர்ந்த நில் என்ற படத்திலிருந்து கேட்கலாம். கவிஞர் வாலி அவர்கள் இயற்றிய பாடல். எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசை தொகுப்பில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் நாம் இணைந்திருக்கிறோம். 11:48 இது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காலம் வெல்லும் என்ற படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். சங்கர் கணேஷ் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா மற்றும் மாதுரி பாடியது.

0: என்ன என்ன என்னங்க சம்பந்தி, எப்போ நம்ம சம்பந்தம்?
1: வீடு போய் பிள்ளைய பெத்த பின்னாலே என்னங்க என்னங்க சம்பந்தி, எப்போ நம்ம சம்பந்தம்?
0: பொண்டாட்டி மனச வச்சு பொண்ணை பெத்த பின்னாலே, பொண்டாட்டி மனச வச்சு பொண்ணை பெத்த பின்னாலே என்னங்க சம்பந்தி.

0: எல்லாம் பெற்று கொடுக்கிறேன்.
1: என்ன என்ன என்னங்க சம்மந்தி எப்போ

பதினோரு மணி 52 நிமிடம், 103.3 மதுரை பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். இது தேனும் பாலும். இனி சிநேகிதியே என்ற படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாரதி பாடியது.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, தேனும் பாலும் நிகழ்ச்சி நிறைவாக தரக்கூடிய பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது, டி கே ராமமூர்த்தி அவர்களின் இசையில் கண்ணதாசனுடைய கவி வரிகள், சங்கமம் என்ற படத்திலிருந்து.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இல் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது தேனும் பாலும். மீண்டும் நாளை இரவு 11:10 கேட்கலாம். நன்றி நேயர்களே. இனி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இல் நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: நேரம் 12:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இலும், சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 இலும், திருச்சி எஃப்எம் 102.1 இலும், கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இலும், நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இலும், மதுரை எஃப்எம் 103.3 இலும் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. கேட்கலாமா? காற்றின் மொழியாகவும், நீங்காத ரீங்காரமாகவும், தூங்காத விழிகளாகவும், இன்னிசை இரவாகவும் தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் அணிவகுத்து நிற்கின்றன.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?

வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும். புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன். கல்யாணம்

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சி

0: கட்டிய மனைவி குலதெய்வம்,
1: காசிநாதனே என் தெய்வம்,
0: கட்டிய மனைவி குலதெய்வம்,
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை,
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
1: சரியோ, இனி அவளுடன் இருப்பது சரியோ,
0: அவள் துணையினை பிரிவது முறையோ,
1: பகைதான் வளரும்
0: பகையே அன்பாய் மலரும்,
1: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
0: கலந்தவர்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

இன்னிசை இரவு. நேரம் 4:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 103.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரையசையில் பக்தி பாடல்கள். தெய்வமகன் படத்திலிருந்தும் அனுமான் பாக்கிய விஜயம் படத்திலிருந்தும் பாடல்கள் ஒலிபரப்பாகின்றன. தொடர்ந்து 4:10 பொங்கும் மங்கலம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் இன்று பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில். முதலில் நிரவதி சுகதா தியாகராஜர் கீர்த்தனை, ரவிச்சந்திரிகா ராகம் ஆதிதாளம்.

அடுத்து சாமோதம் சிந்தயாமி. சுத்த தன்யாசி ராகத்தில் அமைந்த சுவாதி திருநாள் சாகித்யம். மிஸ்டர் சாப்பு தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில், தொடர்ந்து சரஸ்வதி ராகத்தில் அமைந்த கலைமகளே என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல் ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையின் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சகா ஆண்டு 1948 ஆசதா மாதம் 6 நாள், பராபவ வருடம் ஆனி மாதம் 13 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 27 தேதி சனிக்கிழமை, நேரம் காலை 4:51. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: கோபம் என்பது கொண்டவரையே கொன்றுவிடும். அது ஒருவன் வாழ்க்கை கடலை கடக்க பாதுகாப்பு தருகிற சொந்தங்கள் என்னும் படகையே சுட்டு எரித்து அவனை மூழ்கடிக்கும். குறள் எண் 306, அதிகாரம் வெகுளாமை.
1: சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லியினம் என்னும் ஏமப்புனையைச் சுடும்.
0: கோபம் என்பது கொண்டவரையே

0: கொன்றுவிடும். அது ஒருவன் வாழ்க்கை கடலை கடக்க பாதுகாப்பு தருகிற சொந்தங்கள் என்னும் படகையே சுட்டு எரித்து அவனை மூழ்கடிக்கும். குறள் எண் 306, அதிகாரம் வெகுளாமை.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள்:

ஒரு மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் டி ராஜபிரபா அவர்கள். இன்று காலை 6:15 புதிய காலை நிகழ்ச்சியில் இந்த நாளின் சிறப்பு, தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேரமும் தன்னம்பிக்கை பாடல்கள் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். இன்று காலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் ஒரு சொல் கேளீர் பகுதியில் அறிவிப்புகள், தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்தி அறிக்கை சென்னையஞ்சல், 6:55 பூந்தளிர் இன்றைய பூந்தளிர் கே துருவன், தொடர்ந்து காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்று காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் கல்விமடை திருநாகேஸ்வர முடையார் திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். இன்று காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், இதில் சர்வதேச யோகா தினத்திற்கான ஆரோக்கியத்திற்கான தினசரி யோகா பயிற்சிகள் குறித்த சிறப்பு தகவல் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர் சர்மா அவர்கள். இன்று காலை 8:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் இடம்பெறும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 8:55 திரையிசை, 9:00 கேட்கலாம் செய்தி சுருக்கம், 9:02 ட்ரைட்டன் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 10:00 செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள், நேயர் விருப்பம். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நேயர் வேலு நாச்சியார் பங்கேற்கிறார், உடன் உரையாடுகிறார் செண்பகவல்லி. 10:30 கேட்கலாம் ஒருபட பாடல்கள், காதல் கோட்டை படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெறும். முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு, வாழ்க்கையின் உண்மையான தேடல் என்ன. தொடர்ந்து 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:47 திரையிசை, நண்பகல் 12:00 சிநேகிதியே. இன்று பகல் 12:40 தமிழ் செய்தி அறிக்கை, தொடர்ந்து 12:50 சிநேகிதியே தொடர்ந்து இடம்பெறும். இன்று பகல் 1:00 வசந்த கானங்கள் கேட்டு மகிழலாம். 1:45 மாநில செய்தி அறிக்கை திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை இடம்பெறும். 2:00 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 2:15 கவிதை அரங்கம். 2:55 கேட்கலாம் வானிலை அறிக்கை, தொடர்ந்து 3:00 செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம், 4:02 வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம் ரசிக்கலாம். இன்று மாலை 5:00 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6:00 சேவை செய்திகள் இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள் கேட்கலாம். இன்று இரவு 7:10 மாவட்ட செய்திகள், விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பாட்டு எதுகிட்டு, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல், தொடர்ந்து 7:32 பாட்டு எதுகிட்டு இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், தொடர்ந்து 8:30 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரையிசை, 9:30 சக்கர வியூகம் பகுதி 7 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்தி தீபன் அவர்கள், தொடர்ந்து 10:00 பட்டுச்சிறுகு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சூரிய பிரகதேஷ். 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து தேனும் பாலும் நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவ்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். நேர்கள் இதுவரை கேட்டது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான காலை பொழுதை உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பக்தி இசை தர 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இப்போது தொடர்கிறது பக்தி மாலை பக்தி பாடல்கள். நேரம் காலை 5:01. பக்தி மாலையில் தொடக்கமாக உன்னி கிருஷ்ணன் பாடிய பாடல்.

5:05 45 இனிய காலை பொழுதில் இணைந்திருக்கிறோம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பி. சுசிலா பாடியது.

3.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி தொடரும் பாடல் மனோ கானா கிருஷ்ணா மாஜில்ஸ் பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 5:15. நாம் இணைந்திருக்கிறோம் இந்த இனிய காலை பொழுதில். பக்தி மாலை, பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த இனிய காலை வேளையில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஆர். கிருஷ்ணராஜ் பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் காலை 5:23 இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம். பக்தி மாலை, பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிறைவாக சீர்காழி சிவச்சிதம்பரம் பாடிய பாடல்.